0: லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening.
1: அப்படின்னா
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Rosh Kumar
0: proudly presents the name of
2: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: ஏற்பட்டு மணி 3 நிமிடம் கொடுக்கப்பட்டு ஈஸ் எஃப்எம் 102.7 ஈஸ் எஃப்எம் டூ தமிழ் தொடர்ந்து உங்களோட நிகழ்ச்சியில் 9 மணி மற்றும் நிரோஷ் currently sitting at 26 degrees celsius feel பண்றது 30 degrees celsius here in toronto like always we start the second half of the show with the super scene of the day indre and super scene irumbu thire thirupathirundhu varudhu this film was released May 2018 movie is starring vishal arjun and samantha Movie is directed by P.S. Mitran and music by Yuvan Shankaraja. So, இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே இரும்பு திரை திருப்பத்திலிருந்து.
4: மேடம், இங்க ரெண்டு மெண்டலுங்க வந்து தொந்தரவா இருக்கு. நீங்களே வந்து பேசுங்க மேடம்.
5: பேரை பார்த்தா பழைய கிராமபோன் மாதிரி இருக்கும் நினைச்சா இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்காப்பா. இட்ஸ் எ ஜெனரல் ஒபினியன் மாப்ள. இங்கப்பா டாக்டர் வருதுப்பா.
6: இங்க யாருங்க கதிரவன்?
5: என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே 6 அடி அங்குளம், அவன் தான் கதிர்.
6: ஹலோ கதிர், உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தெரியும்.
5: அவனை பத்தி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும்.
6: உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா?
5: அவனுக்கு கோவம் மட்டும் தான் வரும்.
6: சார் கொஞ்சம்
5: சொல்லுங்க
6: கதிர், உங்களுக்கு ஏன் அதிகமா கோவம் வருது?
7: அநியாயத்தை பார்த்து கோவப்படுற பேரு தான் மனுஷன். ஆனா சுத்தி நின்னு உணர்ச்சியே இல்லாம மரத்து போய் வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க, அவங்க பேரு தான் கோமா பேஷண்ட். நீங்க நான் கோமா பேஷண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் மனுஷனாவே இருந்துட்டு போறேன்.
6: அநியாயத்தை பார்த்து கோவம் வருது தப்பு இல்ல, அவன அடிச்சதுதான் தப்பு.
7: எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல.
6: நான் சொல்லல, உங்க சீனியர் ஆபீசர் சொல்லி இங்க வர வச்சிருக்காரு.
7: சீனியர் ஆபீசர் சொல்லுவார், சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி. நான் இங்க வருவேன்,

0: மென்டல் ஹெல்த் அனலைஸ் பண்ணாம கையெழுத்தனால போட முடியாது.
1: நான் மென்டலா? என்ன பார்த்த பைத்தியக்கார மாதிரி தெரியுதா?
0: அப்படின்னு நான் சொல்லல, நீங்களே காட்டிக்கிட்டீங்க.
1: ஏய், உன் வயசுக்கு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீ என்ன பாத்திருப்ப? என்ன நாலு புக்கை புரட்டி பார்த்துட்டா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு தெரியுமா? உன்னால என்ன அனலைஸ் பண்ண முடியாது. மூடிட்டு கையெழுத்து போடு.
0: நீங்க ஒரு நல்ல ட்ரெய்னர், அதனால நல்ல சோல்ஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. நல்ல ஹியூமன், அதனால சுத்தி இருக்கிற தப்புக்கு ரியாக்ட் பண்றீங்க. இப்ப கூட எனக்கு உங்க மேல பயங்கர கோவம் இருக்கு, ஆனா ஏதாவது தப்பா ரியாக்ட் பண்ணனா? இது உங்க கிரவுண்ட் இல்ல, நீங்க சொல்றத நான் கேட்க தேவையில்லை. ஒரு 6 weeks காலேஜ் போற மாதிரி ஜாலியா இங்க வாங்க, கையெழுத்து போட்டுத்தரேன். ஆனா எப்போ 1 hour என்கிட்ட கோவப்படாம பேசுறீங்களோ அப்பதான் நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன். அது வரைக்கும் நீங்க இங்க வந்துட்டு தான் இருக்கணும். இது உங்களுக்கு தான் கோவம் வரப்போலாம் இந்த ஆங்கிரி பால் பிரஸ் பண்ணுங்க, 1 to 10 கவுண்ட் பண்ணுங்க, கோவம் குறைஞ்சிரும். See you on my next session.
2: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் நியூட்டி 2.8 தசமுள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-0462-421-102.7
7: It's cool.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு வரலாம். அதோடு இங்கே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் அல்லது ஐஃபோனில் டவுன்லோட் பண்ண விரும்பினால் ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் உங்களுடைய எனர்ஜி பில்லோ எலக்ட்ரிசிட்டி பில்லோ குறைக்க விரும்பினால் சில வேஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது ஆன் சம்மர் சீசனில் எப்படி நீங்கள் இது குறைக்கலாம். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த சம்மர் சீசன் ஒரு ஷார்ட் பீரியட் டைம் ஒன்டேரியோவில் இருக்கிறபடியாக நீங்கள் இது கட்டாயம் ஒரு பெனிஃபிட் ஆக இந்த ஷார்ட் பீரியட் டைமுக்கு நீங்கள் பாவிக்கலாம் டு லோவர் யுவர் கரண்ட் எனர்ஜி யூஸ். அப்படி நாங்கள் பார்க்க மெயினாக எல்லாருக்கும் தெரியும் ஒன்டேரியோ ட்ரோண்டோ சிட்டி அல்லது இந்த நேபரிங் சிட்டிஸில் இருக்கேக்க தே ஹாவ் தி ஆட்டோமேட்டிக் பீக் டைம் அவர்ஸ் இருக்குது ஃபோர் ஏ ஹையர் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். ஸோ இந்த ஒன்டேரியோ கிரிட் ஹாட்டஸ்ட் சம்மர் டேஸ்ன்னு நாங்கள் பார்த்தால் கூடுதலாக உங்கள்கிட்ட ஒரு மேனுவல் தெர்மோஸ்டாட் இருந்தால் நீங்கள் மேனுவலாக நீங்கள் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறேன்றால் யூ யூஸிங் மோர் எனர்ஜி தென் யூ லைக் டு யூஸ். ஸோ இது யூஸ்வலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் எடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிடலாம். இந்த ஹாட் டைம்ஸ் எப்படி இந்த பவரை பாவிக்கிறது, ஹவு குட் கிராஜுவலி கெட் டு த டெம்பரேச்சர் தட் யூ நீட் டு டூ. எஸ்பெஷலாக எல்லாருக்கும் தெரியும் இந்த பீக் அவர்ஸ் நீங்கள் மெயினாக இந்த வீக் எண்ட்ஸ் அல்லது ஆஃப்டர் ஒரு சர்டன் அவர்ஸ் 7 PM or 8 PM மற்றது எஸ்பெஷலாக ஹாலிடேஸுக்கு நீங்கள் இந்த லோ பீக் அவர்ஸ் எலக்ட்ரிசிட்டியை பாவிக்கலாம். இந்த சம்மர் சீசன் நீங்கள் கட்டாயம் ஒரு பெனிஃபிட்டுக்கு பாவிக்கிறேன்டா நீங்கள் ஏர் ட்ரையிங் க்ளோஸ் வழியால் நீங்கள் உங்களுடைய உடுப்பை ஹேங் பண்ணி விடுறேன்றால் ஏர் ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் டு ரிடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஹியர் இன் டொரோண்டோ. அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய க்ளோதிங்கை வாஷ் பண்ணிக்க நீங்கள் கோல்ட் வாட்டரை பாவிச்சால் அதிலும் ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் மூவாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். நிறைய கோல்ட் வாட்டரை நீங்கள் பாவிக்க இந்த எனர்ஜி டு ஹீட் அப் த வாட்டர் இஸ் ரிடியூஸ். ஸ்பெஷலாக இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் உங்களுடைய பிளைண்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹாட் சம்மர் டேயாக இருக்கேக்க நீங்கள் பிளைண்ட்ஸை திறந்து விடலாம் அந்த ஹீட் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு, அல்லது உங்களுக்கு கொஞ்சம் கூலாக விரும்பும் என்றால் உங்களுடைய பிளைண்ட்ஸை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ஸுக்கு நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செய்ய விரும்பினால் உங்களுக்கு ஆட்டோமேட்டட் பிளைண்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விடலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சன் டைம் வரைக்கு திறக்கிற மாதிரி, அல்லது இந்த சன் சட் செட் போன அப்புறம் நீங்கள் இந்த பிளைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேஷனாக இருக்கும். சில வீட்டில் நீங்கள் இந்த சீலிங் ஃபேன்ஸை காணுவீங்க. சீலிங் ஃபேன்ஸ் ஆர் செட் டு பி வெரி லோ இன் எனர்ஜி. ஸோ நீங்கள் இந்த சீலிங் ஃபேன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பாவிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி டியூரிங் பீக் அவர்ஸே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். யூஷுவலாக மோஸ்ட் சிட்டிஸுக்கு இந்த 11 AM to 5 PM ஒரு ஹையஸ்ட் பீக் அவர்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த டைமை அவாய்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் வேறு டைமுக்கு நீங்கள் இந்த கூலாக ஏசியோ ஹீட்டரை பாவிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏசி அந்த டைம் ஆஃப்டர் 5 PM அல்லது பிஃபோர் 11 AM ஆன் பண்ணுற மாதிரி அது உங்களுடைய வீடை கண்டினியூஸாக கூல் பண்ணுற வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். சில பேருக்கு தெரியாது எலிஜிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு $75 கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் வேண்ட விரும்பினால் மெயினாக நீங்கள் ஒரு எம்பிரிட்ஜ் மெம்பராக இருந்தால் நீங்கள் ஒரு காலம் நீங்கள் இதை கிளைம் பண்ணாமல் இருந்தால் $75 கிரெடிட் இருக்குது இந்த ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்டை வேண்டுறதுக்கு. மெயினாக இது உங்களுடைய எனர்ஜியை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சம்மர் சீசனில். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் இஃப் யூ டோன்ட் கரண்ட்லி ஹேவ் அ ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தசமல் கொடுக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிபந்தனைகளுக்கு கனடா அடிபணியக்கூடாதென எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவியே வலியுறுத்தியுள்ளார். முதுகெலும்புள்ள அரசாங்கமே கனடிய மக்களுக்கு தேவை என தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே பல வீட்டுக் கொடுப்புகளை கனடா செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரச அலுவலகங்கள் அடங்கலான பொது அமைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடுபடுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் நாளை சட்டப்பேரவையில் தாவைக்க அரசினால் கொண்டுவரப்படுகிறது. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுகின்றமை தொடர்ந்து சர்ச்சையாக நீடித்து வருகின்றது. தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பேரிலான பல்கலைக்கழகத்திலேயே அது மூன்றாவதாக பாடப்பட்டமை அண்மையில் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளியுறவு செயலர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களில் மீனவர் விவகாரம் முக்கிய இடத்தை பிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: Weekend Vibration. East FM 102.7. Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
1: Meenachi, Meenachi.
0: Tenisai Tendril Deva Vudan, Srikanth Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadi, Sunny Kilamai Mali, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
2: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
7: FM 102.7
6: East FM.
7: .ca.
8: ஏ மஞ்ச

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தசம்பொழுது, ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். கிருஷ்ணகிரியில் 25 டிகிரி செல்சியஸ் ஆன ஃபீல் பண்ணுறது, 30 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரோண்டோ. அதோட நாளைய நாளும் வெதரும் நாங்கள் இப்போ எட்டி பார்க்கலாம். நாளைய நாள் வெதர் இட்ஸ் கூட பி மிக்ஸ் ஆஃப் சன் அண்ட் கிளவுஸ், லைட் ஷவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1-3 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மழை நாளைய நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிஸ்க் ஆஃப் தண்டர் ஸ்டோர்ம்ஸ் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போது. அதோட நாளைய நாள் இந்த கேஸ் ப்ரைஸஸே நான் கட்டி பார்த்தா, தேர் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்சஸ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரம் வந்துச்சு. தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூ டியூன் இன் டு தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ, யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் வீக் அஹெட். ஸ்டே சேஃப். மீண்டும் ஒரு டியூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடுபடுறது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: More music, 102.7
14: FM. سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دستم و بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا آخر.

گل دونه پر از گل بودم، وزش چشم تو پاییزم کرد، عشق من

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: பாட்டு நாலு விஷயம்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: Your favorite music on your favorite station 102.7 East FM.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solution. Skiruba Tanabala Sinkam 416-298-2777 MortgageSolutions.ca.
7: Markham and Matt Nicholson Dipil, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: எத்தி செய்யும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: விட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
0: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், Unit 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
4: EastFM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் EastFM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 4176793 4176793 உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044,
1: selassi.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34th ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 முதல் 55 வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync. 416-788-2426.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KindlyTaste.com.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
11: FM 102.7
10: East FM.ca.

0: I don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

Your radio, your music. FM 102.7 East FM. Rukmani, Rukmani.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் FM 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருவிழா ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் FM சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். FM 102.7 மற்றும் FM.ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:08. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21°C, செல்சியஸ் 24°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவிற்கு முகில் கூட்டமும் சூரியொளியும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இடையில் மழை தூறலுக்கான வாய்ப்பும் இன்றைய தினம் காணப்படுகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 27°C இருக்கு, 36°C உணரப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம். நாளை சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். 27°C வெப்பநிலை, 31°C உணரப்படும். புதன்கிழமை 26°C, 31 உடல்நிலையாக இருக்கும். புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழன் 25°C, 30 உடல்நிலையாக இருக்கும். வெள்ளி 24°C, 27 உடல்நிலையாகவும், சனிக்கிழமை 24°C, 27 உடல்நிலையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் வேலையற்றோர் விகிதம் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் கனடாவில் 75,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் வேலையற்றவர்களின் சதவீதம் 6.4% குறைவடைந்தது. ஏப்ரல் மாதத்திலிருந்து வேலையற்றோர் விகிதம் 0.5% குறைவடைந்தது. தொடர்ந்து 3வது மாதமாக வேலையற்றோர் விகிதம் குறைவடைந்துள்ளதை வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட கனேடிய புள்ளி விவர திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. ஏப்ரல் மாதத்தில் கனடாவில் 1,81,000 வேலைவாய்ப்புகளும், ஒரு வருடத்திற்கு முன்னைய நிலையிலிருந்து 1,96,000 வேலைவாய்ப்புகளும் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான வேலைவாய்ப்பு அதிகரிப்பு முழுநேர மற்றும் பகுதிநேர பணிகளுக்கிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கடந்த மாதத்தில் ஏனைய மாகாணங்களை விட ஒன்றிய மாகாணம் அதிக அளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கனேடிய பொருட்களுக்கு வரிவிலக்கு ஒப்பந்தத்தை பெறுமாறு பிரதமரை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் வலியுறுத்தினார். அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களுக்கு சலுகை அளிப்பதற்கு எதிராக பிரதமர் மாக்கானிக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பலிவே எச்சரிக்கை விடுத்தார். பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் அமெரிக்காவுடனான உறவுகளுக்கான கன்சர்வேட்டிவ் நிழல் அமைச்சரோடு இணைந்து இந்த வலியுறுத்தலை பியர் பலிவே முன்வைத்துள்ளார். மீண்டும் நேருக்கு நேர் சந்திப்புகளுக்கு கனேடிய பேச்சுவார்த்தையாளர்கள் தயாராகி வரும் நிலையில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், சுங்கவரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இனிமேலும் பணிந்து போகக்கூடாது என அந்த கடிதத்தில் வலியுறுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 28 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பல்வேறு வகையான கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது 50% புதிய சுங்கவரியை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். இந்த சுங்கவரிகள் August 19 முதல் அமலுக்கு வரவிருக்கின்றன. கடந்த வியாழக்கிழமை கனடா அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க், கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் செரட் ஆகியோர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீருடன் 90 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத போதிலும் கனடா பரிசீலித்து வரும் சலுகைகள் குறித்த தகவல்கள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டிருந்தன. ட்ரூனோ நகர முதல்வர் தேர்தலுக்கான மக்கள் ஆதரவு கருத்து கணிப்பில் ஒலிவியா சவ் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட புதிய கருத்து கணிப்பில் கிறிஸ் அலெக்சாண்டர் 10% ஆதரவுடன் களமிறங்கிய நிலையில் ஒலிவியா சவ் தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ளார். ஒலிவியா சவ் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் நிலையில் கிறிஸ் அலெக்சாண்டர் முடிவெடுத்த வாக்களிப்பு சார்புள்ள வாக்காளர்களில் சுமார் 10% ஆதரவு

அலெக்சாண்டர் 10% ஆதரவையும் பெற்றிருப்பதாக இந்த கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியில் நுழைவதற்கு முன்பு நடத்தப்பட்ட ஒரு கருத்துக்கணிப்பில் ஒலிவியா சோ 49%, பிரெட் பிரெட்ஃபோர்ட் 41%, வேறு ஒரு வேட்பாளர் 10% ஆதரவையும் பெற்றிருந்தனர். இந்த சமீபத்திய கருத்துக்கணிப்பில் பதிலளித்தவர்களில் 3% பேர் மட்டுமே வேறொருவருக்கு வாக்களிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறுகின்றனர். கடந்த வாரம் வெளியிடப்பட்ட கணக்கெடுப்பின்படி மும்முனை வாக்கெடுப்பில் பிரெட் பிரெட்ஃபோர்டை விட ஒலிவியா சோ 15 முன்னிலை பெறுவார் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய புள்ளி விவரங்கள் அதைவிட மிகவும் நெருக்கமான ஒரு போட்டியை உறுதிப்படுத்துகின்றன. முடிவெடுக்காதவர்கள் உட்பட அனைத்து வாக்காளர்களிலும் ஒலிவியா சோ 38%, பிரெட் பிரெட்ஃபோர்ட் 32%, கிறிஸ் அலெக்சாண்டர் 8% ஆதரவை பெறுகின்றனர். இருந்தபோதிலும் பதில் அளித்தவர்களில் 20% பேர் தாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். அவர்களின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் ஆற்றல் மிக்கவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அல்பர்டா சிறைச்சாலையில் இருந்து கைதிகளை மாற்றும் நடவடிக்கையொன்றின் போது 3 உயிரிழந்துள்ளனர். எட்மண்டன் பெண்கள் சிறைச்சாலையில் இருந்த ஒரு கைதியினை மாற்றும் போது இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் ஒரு குற்றவாளியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அல்பர்டா சஸ்கச்வான் எல்லையில் வியாழக்கிழமை காலை இந்த விபத்து இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. 2 வாகனங்கள் தொடர்பட்ட விபத்தில் இந்த 3 உயிரிழப்புகளும் பதிவானதாக RCMP தெரிவித்தது. சிறைச்சாலையில் இருந்து கைதிகளை மாற்றும் வாகனத்தில் இருந்த 3 உயிரிழந்துள்ளார்கள். 25 மினிபெக் நகரைச் சேர்ந்த பெண், 57 ஷிவூட் பாக் நகரைச் சேர்ந்த ஆண் மற்றும் 24 நோர்த் பெட்ஃபோல் நகரைச் சேர்ந்த பெண் ஆகியோர் சம்பவத்தில் பலியானார்கள். இவர்களின் வாகனத்தோடு மோதிய வாகனத்தின் ஓட்டுநர் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிறிய காயங்களோடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்த அதிகாரிகள் நிக்கோல் சர்பன் மற்றும் ரமன்தீப் கவுர் மான் என அடையாளம் காணப்பட்டனர். உயிரிழந்த சிறைவாசி கியாரா மொசோவா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து எதிர்வினைகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காட்டுத்தீ பரவல் காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் அவசரகால நிலையை அறிவித்தது. வெகுமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண அரசாங்கம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. சனிக்கிழமை மதியம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிலைமை மோசமடைந்து வருவதாக முதல்வர் நெபிடேபி தெரிவித்தார். இந்த நிலையில் காட்டுத்தீயினால் வெளியேற்றப்பட்டவர்களுக்கும் காட்டுத்தீயை எதிர்த்து போராடுகின்றவர்களுக்கும் தமது ஆதரவை கனேடிய பிரதமர் மாக்கானி வெளிப்படுத்தினார். வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் ஆபத்திலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளில் உதவ மத்திய அரசு தயாராக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:15

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4446-4080
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: இலங்கை செய்திகள். இலங்கையில் பல சிறைச்சாலைகளில் கடந்த சில நாட்களாக பதிவாகிய அமைதியின்மை நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து உயரதிகாரிகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 18 மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெறும் என அதன் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற அமைதியின்மை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காகவே இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயரதிகாரிகள், காவல்துறை மாதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய பொறிமுறை ஒன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறினால் இந்த விடயங்களை ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா எச்சரித்தார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை அமைப்பின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் பொருட்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்தது. அதேபடி அண்மையில் பல சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் பல்வேறு குழுக்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதியமைச்சர் ரூபான் செனிமரண தெரிவித்தார். சிறைச்சாலை மோதல்களின் பின்னணியில் பல்வேறு வெளித்தரப்பினரின் தலையீடுகள் இருந்திருக்கலாம் என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. மோதல்கள் வெடித்த சமயங்களில் கைதிகளின் உறவினர்கள் சிலர் சிறைச்சாலைகளுக்கு அருகில் நடமாடியமை அவதானிக்கப்பட்டது. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட செயலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் தோன்றியுள்ளது. சிறைச்சாலை அமைப்பை தமது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருவதற்கு அல்லது அதன் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆராய்ந்து வருகிறார்கள். ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைவாக நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலிருந்தும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், தேவையான நேரங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கவும், அனைத்து பாதுகாப்பு படைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைக்கப்பட்ட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சாகர காரியவசம் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். காவல்துறை அதிபரின் செயல்பாடுகள் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக மத்திய குற்ற விசாரணை பணியிடத்திற்கு சென்றபோது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரத்தி 6 பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகளில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி அரசாங்க புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தாக்கல் செய்த நீதி பேராணை மனு மீதான இடையீட்டு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தமது விடயங்களை முன்வைத்தார்கள். இதனையடுத்து இது தொடர்பான மேலதிக பரிசோதனைகளை எதிர்வரும் 25 வரையை ஒத்திவைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொழும்பு மாளிகாபத்த சங்கராஜ மாவத்தையில் ஒன்றுளியில் பிரவேசித்த இருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. உயிரிழந்தவர் கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் எனவும், திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கஞ்சிப்பான இம்ரானின் உறவினர் எனவும் அடையாளம் காணப்பட்டார். இந்த நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான இஷாரா சிவந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் இஷாரி சிவந்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை ஆகஸ்ட் 21 வரை விளக்கம் நிலையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:33 நிமிடம்.

0: 7:39.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443. புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: It is the same English. East FM 102.7.

அனைத்துலக செய்திகள். குட் மார்னிங் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:47. ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது திடீரென அலில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். சவுதி அரேபியா துருக்கி உட்பட்ட நாடுகளுடன் முக்கிய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட சில நாட்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு இணையான இந்த ஒப்பந்தத்தின்படி இதில் கையெழுத்திட்டுள்ள உறுப்பு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அராம்கோ மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவை இணைக்கும் முக்கிய கடல்வெளி பகுதியான பப் அல் மந்தாப் ஜலசந்திக்கு அருகில் அமைந்துள்ள மோக்கா துறைமுகத்தின் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய விகணி மற்றும் மாநில விமான தாக்குதல் காரணமாக அந்த துறைமுகம் கடுமையாக சேதங்களை சந்தித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானின் புதிய ஆன்மீக உயர்தலைவரான முஜ்தபா கமேனியின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ஆட்சியின் உயர்மட்டங்களில் இதுகுறித்து பரவலாக பேசப்பட்டு வருவதாகவும் அவருடைய மறைவு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு ராணுவ தாக்குதலில் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவருடைய மகனான முஜ்தபா கமேனி புதிய உயர்தலைவராக அறிவிக்கப்பட்டார். இருந்த போதிலும் பதவியேற்ற நாள் முதல் அவர் பொது நிகழ்வுகளிலோ அல்லது தனது தந்தையின் இறுதிச் சடங்கிலோ நேரடியாக கலந்து கொள்ளாமல் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்தார். இந்த தாக்குதலில் அவரும் காயமடைந்து தோற்சிதைவுக்கு உள்ளானதால் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் ஈரானில் இல்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அளித்த செவியொன்றில் ராணுவ நடவடிக்கைக்கு பின்பு கொமேனி 90% உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தார். ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கியனும் அவருடைய நேரடியாக தொடர்பு கொள்வது கடினமாக இருப்பதை ஒப்புக்கொண்டார். ஈரான் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவருக்கு சாதாரண காயங்கள் ஏற்பட்டதாக தொடர்ந்து மறுத்து வந்த போதிலும் தற்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள இந்த செய்தி குறித்து ஈரான் அரசு இதுவரையில் எந்த அதிகாரப்பூர்வ மறுப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருட்களுக்கு 100% வரியினை விதிக்கும் சட்டம் மூலம் அமெரிக்க செனட் சபையில் பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்தகைய வர்த்தகம் யுக்ரைன் போருக்கு நிதியுதவி செய்ய உதவுவதாக செனட் சபை தீர்மானித்தது. லிம்சி ஓ கிராம் சாங்ஷனிங் ரஷ்யா அண்ட் ஈரான் ஆக்ட் ஆஃப் 2026 என பெயரிடப்பட்ட இந்த சட்டம் மூலம் செனட் சபையில் 86-11 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சட்டம் மூலம் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்யும் முதல் 5 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரியினை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு அனுமதி வழங்கியது. தற்போது நிலவரப்படி சீனா, இந்தியா, அசர்பைஜான், ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்யும் முதல் 5 நாடுகள் பட்டியலிடப்பட்டன. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுடன் சேர்த்து ஈரானின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களை தண்டிக்கும் 1996 ஈரான் பொருளாதார தடை சட்டத்தில் செல்லுபடியாகும் காலத்தை 2031 வரை இந்த சட்டம் மூலமும் நீடிக்கிறது. யுக்ரைனின் தீவிர ஆதரவாளரான மறைந்த குடியரசுக் கட்சியின் செனட்டர் லிம்சி கிரஹாம் மற்றும் ஜனநாயக கட்சி செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெத்தல் ஆகியோரால் இரு கட்சிகளின் ஆதரவோடு இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பணிபுரியும் H-1B விசா வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்களை வேலை இழந்தால் வழங்கப்படும் 60 சலுகை காலத்தை ரத்து செய்வது குறித்து அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்மொழிந்துள்ள இந்த புதிய விதிமுறைகளுக்கு முன்வரைவு தற்போது மேலாண்மை மற்றும் வரவு செலவு அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளது. இந்த திட்டம் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தால் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும். அந்த நாட்டிற்குள் வேறு புதிய நிறுவனத்திற்கு மாறுவதற்கோ அல்லது விசா வகையினை மாற்றுவதற்கோ வழங்கப்படும் வாய்ப்புகளும் பறிக்கப்படுகின்றன. 2017 ஆண்டில் அமலில் உள்ள இந்த விதியின்படி வேலைகளுக்கும் வெளிநாட்டு நிபுணர்களுக்கு வேறு வேலை தேடுவதற்கு அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு 60 கால அவகாசம் வழங்கப்பட்டு வந்தது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் தரவுகளின்படி அனுமதிக்கப்படும் H-1B விசாக்களில் 71% இந்தியர்களுக்கு கிடைப்பதால் இந்த புதிய சட்ட மாற்றத்தால் அமெரிக்காவில் வாழும் சுமார் 52 இந்திய வம்சாவளியினருக்கும் குறிப்பாக தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

0: எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:57 நிமிடம். சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா மற்றும் அதன் தலைவர் ஜியானி இன்ஃபானிட்டோ ஆகியோரின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிடப்பட்ட பொய் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஃபிஃபா கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் டெய்லி டெலிகிராஃப் ஊடகம் வெளியிட்ட செய்தியில் ஜியானி இன்ஃபானினோ ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக இருந்த போது ஏற்பட்ட தனிப்பட்ட உறவு தொடர்பான விவகாரத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை இன்ஃபானினோ முற்றிலும் மறுத்துள்ளதாக தெரிவித்த ஃபிஃபா ஆதாரமற்ற பொய்களை உண்மையாக சித்தரிக்க வேண்டாம் எனவும் கண்டித்தது. வணிக உரிமைகளை தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் FFE திட்ட முன்மொழிவு காரணமாக ஐரோப்பிய அமைப்புகள் இன்ஃபானினோ மீது கடும் அதிருப்தியில் உள்ளன. நோர்வே கால்பந்து சம்மேளன தலைவர் லிஸ் கிளவென்ஸ் இன்ஃபானினோவை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதோடு ஃபிஃபா தொடர்புகளை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்தது. இருந்தபோதிலும் ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனம், 50 நாடுகள் கொண்ட தென்னமெரிக்க மற்றும் மெக்சிகோ ஆகியவை இன்ஃபானினோவுக்கு தமது ஆதரவை உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை அவதூறுகள் மூலம் பதவி விலக்க முடியாது என தெரிவித்துள்ள ஃபிஃபா அமைப்பின் வளர்ச்சியினை கெடுக்கும் நோக்கில் பரப்பப்படும் தவறான தகவல்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாகவும் வலுவாகவும் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களை ஊக்கப்படுத்திய விவேகானந்தரின் இந்த வார்த்தைகள் இன்றும் நமக்கு புத்துணர்வை தரும் அறைகூவலாக இருக்கிறது. சோர்வோ தள்ளிப்போடும் பழக்கமோ எங்களை பீடித்திருந்தால் இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொண்டால் அவற்றிலிருந்து விடுபட்டு விட முடியும். எழுந்து நிற்கவும், இலக்கை நோக்கி நகரவும், நிற்காமல் தொடரவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விவேகானந்தரின் இந்த சிந்தனையை மனதில் நிறுத்துவோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள்.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சொல்றோம், தற்போது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், 26 உள்ளிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. 35 உணர்நிலையாக இருக்கும். மழைக்கான வாய்ப்போடு இன்றைய நாள் இருக்கிறது. அதிகளவு முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். பிற்பகல் வேளையில் அதிகளவு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கும். 27 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலை. புதன்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழன் 25 பாகை செல்சியஸ், 30 பாகை செல்சியஸ் உடல்நிலையாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளி 24 பாகை செல்சியஸ், 27 உடல்நிலையாகவும். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ், 27 உடல்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 24 பாகை செல்சியஸ், 29 உடல்நிலை கூடுதலாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் வேலையற்றோர் விகிதம் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைவடைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் கனடாவில் 75,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் வேலையற்றோர் விகிதம் 6.4% குறைவடைந்தது. ஏப்ரல் மாதத்திலிருந்து வேலையற்றோர் விகிதம் 0.5% குறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3வது மாதமாக வேலையற்றோர் விகிதம் குறைவடைந்துள்ளதை வெள்ளிக்கிழமை வெளியிட்ட கெனடிய புள்ளிவிவர திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. ஏப்ரல் மாதத்தில் கனடாவில் 181,000 வேலைவாய்ப்புகளும், 1 வருடத்திற்கு முந்தைய நிலையிலிருந்து 196,000 புதிய வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்தது. ஜூலை மாதத்தில் ஏற்படுத்தப்பட்ட பெரும்பாலான வேலைவாய்ப்பு அதிகரிப்புகள் முழுநேர மற்றும் பகுதிநேர பணிகளுக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. கடந்த மாதத்தில் இணைய மாகாணங்களை விட ஒன்றரிய மாகாணம் அதிகளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதாக புள்ளி விவர திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் கடந்த சில நாட்களாக பதிவாகி வரும் அமைதியின்மை நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமே இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால்ஜி புஞ்சிகேவா தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற அமைதியின்மை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதே இதன் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு சிறைச்சாலை திணைக்களத்தின் உயரதிகாரிகள், காவல்துறை அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய பொறிமுறையொன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறினால் இந்த விடயத்தை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் ஆணையாளர் நிமால் புஞ்சிகேவா எச்சரித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். சவுதி அரேபியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் முக்கிய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்ட சில நாட்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு இணையான இந்த ஒப்பந்தத்தின்படி இதில் கையெழுத்திட்டுள்ள உறுப்பு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை செங்கடல் மற்றும் ஈரன் வளைகுடாவை இணைக்கும் முக்கிய கடல்வழி பகுதியான பப் அல் மனாப் ஜலசந்திக்கு அருகில் அமைந்துள்ள மோகா துறைமுகத்தின் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய அவகணி மற்றும் ஆளில்ல விமான தாக்குதல் காரணமாக அந்த துறைமுகம் கடுமையான சேதங்களை சந்தித்திருப்பதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
3: எட்டு மணி 11 நிமிடம்.

சூடு கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வந்தர் டூடு கண்ணா இப்போது

0: 8:15.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
2: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
3: மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 PM 8100 Steels Avenue East Markham Meadowvil. தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
7: This is Alarm Kirkumisei. East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாம் எல்லோரும் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த சரியான நேரம் என்ன என்ற விடயம் எங்களுக்கு தெரியாது. சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க கூடாது என்று சொல்கிறார் மார்க் விக்டர் ஹென்சன். ஏன் அப்படி சொல்கிறார்? வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம், எல்லாம் சரியான பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலை அதற்கு இன்னும் பலி சேர்த்துக் கொண்டிருக்கும். இப்போது இருக்கின்ற பொருளாதார நிலையில் ஒரு புதிய தொழிலை தொடங்குவது, புதிய முயற்சி ஆரம்பிப்பது, புதிய வீடொன்றை கொள்வனவு செய்வது அல்லது புதிய வாகனத்தை எடுப்பது எல்லாமே சவால் மிக்கதாக இருக்கும். எல்லாம் சரியான பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் தள்ளி வைத்து விடுவோம். அது புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், உடற்பயிற்சி செய்வதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு முயற்சியை தொடங்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கான சரியான நேரம் இது அல்ல என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கை அப்படி செயற்படுவதில்லை. குறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரவே வராது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு பொன்மொழிதான் மார்க் விக்டர் ஹென்சன் சொன்னது. டோன்ட் வெயிட் அண்டில் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ரைட், இட் வில் நெவர் பி பர்ஃபெக்ட். எப்போதும் அப்படியான ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படாது. உதாரணமாக சொல்லலாம், எல்லா சிக்னல் லைட்ஸும் கிரீனான பிறகுதான் நான் பயணத்தை ஆரம்பிப்பேன் என்றால் நாங்கள் டிரைவேயில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே எங்களுடைய பயணப்பாதையில் பச்சை சமிஞ்சி விளக்குகள் இருக்கும், மஞ்சள் சமிஞ்சிகள் இருக்கும், சிவப்பு இருக்கும், சில வேளைகளில் ரோட் பிளாக்காகவே இருக்கும். பச்சை எரிந்தாலும் வாகனத்தை எடுக்க முடியாத நிலைக்கு வாகன போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஆகவே எல்லாம் சரியாகும் வரை காத்திருக்காதீர்கள், அது ஒருபோதும் முழுமையாக சரியாக இருக்காது என்ற ஒரு விஷயம்தான் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிறிய கதை. இரண்டு நண்பர்கள், ஒருவர் நல்ல கதையொன்று எழுத வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் காத்திருக்கிறார். அதற்காக ஒரு நல்ல சூழல் உருவாக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. எழுதுவதற்கு அமைதியான அறையொன்று வேண்டும், அந்த கதையை தட்டச்சு செய்வதற்கு ஒரு விலையுயர்ந்த லேப்டாப் வேண்டும், மனச்சோர்வு இல்லாத காலை பொழுது அமைய வேண்டும், அதாவது காலையில் எழுந்தவுடன் ஃப்ரெஷ்ஷாக அந்த கதை எழுத தொடங்கணும் அப்படி என்று சொல்லி தானே தனக்கான சில நிபந்தனைகளை விதித்து அந்த கதை எழுதுவதற்கான சூழல் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இமேஜினரியான வேர்ல்டை அவர் கிரியேட் பண்ணுகிறார். இப்போ லேப்டாப் வாங்கிட்டார். லேப்டாப் வாங்கின பிறகு வெளியில் பார்த்தா மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழைக்காலம். ஓ, இது ஒரு மாதிரியாக மப்பும் மந்தாரமமாக இருக்கின்ற நிலை, மனநிலையை சரியாக வைத்திருக்காது. ஆகவே இலை தொழிற்காலம் தொடங்குகின்ற போது ஆரம்பிக்கலாம், அப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வைத்து கொண்டார். அப்படி மாதங்கள் வருடங்களாக போனதே தவிர அவரால் கதையின் முதல் வரியை கூட எழுத முடியவில்லை. ஒவ்வொரு காரணம் சொல்லி சொல்லி அந்த காரணத்தை தாண்டி செல்வதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. ஏதோ ஒரு சரியான சூழல், சரியான நிலை உருவாகும் வரை காத்திருப்பதாக அவர் சொல்லிக்கொண்டார். ஆனால் அவருடைய நண்பர் ஒருவர், அவரும் இதே போன்று கதை எழுத வேண்டும் என்று யோசித்தவர், வேலைக்கு ஒரு பேருந்து பயணத்தில் தொடருந்து பயணத்தில் செல்லக்கூடியவர், அந்த பயண நேரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை பயன்படுத்தி ஒரு சிறிய புத்தகத்தில் தன் கதையை எழுத தொடங்குகிறார். அதில் பேருந்தின் சத்தம் இருக்கும், கூட்ட நெரிசல் இருக்கும், வேலை பற்றிய சிந்தனை இருக்கும், நேரத்திற்கு வேலைக்கு போக முடியுமா என்ற கேள்வி இருக்கும். இப்படியான பல கேள்விகள் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பேருந்தில் வருகின்ற போதும் போகின்ற போதும் எழுதுவதை நிறுத்தவில்லை, எழுதிக்கொண்டே இருந்தார். ஒரு வருடம் கழிந்த பின்னர் அவர் தனது முதலாவது கதையை வெளியிட்டார். ஆனால் இந்த சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றவர் லேப்டாப் வாங்கிவிட்டு அறையின் ஓரத்தில் மழை பெய்கிறதா, வெயில் அடிக்கிறதா, இலை துளிர்க்கிறதா, இலை உதிர்கிறதா என்று பார்த்து கொண்டாரே தவிர அவரால் கதை எழுத முடியவில்லை. இந்த கதை எங்கள் எல்லோருக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு விடயத்திற்காக நாம் ஏதோ ஒன்றை காத்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்று சரியாகட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியான ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் என்பது வாழ்க்கையில் யாருக்கும் எப்போதும் வருவதில்லை. மிக மிக எளிமையான ஒரு உண்மைதான். ஒரு நீண்ட பயணத்தை தொடங்க திட்டமிடுகிறீர்கள். சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து சமிஞ்ஞை விளக்குகளும் பச்சையாக மாறிய பிறகுதான் நான் வீட்டை விட்டு வெளியே புறப்படுவேன் என்று நாங்கள் நினைத்தால் ஒரு பயணத்தை தொடங்கவே முடியாது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கள் எல்லாம் சரியாகி வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் இருக்கணும். இன்ஃப்ளேஷன் சரியாக வரணும், உலகத்தில் சண்டை இல்லாமல் அமைதியாக இருக்கணும், பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நல்லா குறைச்சி வச்சிருக்கணும், எல்லாம் சரியாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படியான ஒரு நிலை எப்போதும் வராது.
ஒரு பக்கத்தில் சண்டை நடந்து கொண்டு தான் இருக்கும், ஒரு பக்கத்தில் இன்ஃப்ளேஷன் மாறிக்கொண்டு தான் இருக்கும், எக்கனமி பிரச்சனையாக இருக்கும், ஜாப் மார்க்கெட் மாறிக்கொண்டிருக்கும். இப்போ கனடாவை பொறுத்தவரையில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் பொருளாதாரம் சரிபடுகிறது, எல்லாமே கிளாப்ஸ்டாக போகிறது என்றால் கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. வேலையின்மை என்பது குறைவடைந்து கொண்டு செல்கிறது. ஆகவே அப்போ வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்க வேண்டும், பொருளாதாரமும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெர்ஃபெக்ட் டைமை பார்த்து கொண்டிருந்தால் அது சரி வராது. ஆகவே தான் இந்த பெர்ஃபெக்ட் டைமிங் என்பது வாழ்க்கையில் எப்போதும் வராது என்பதை சொல்கிறார்கள். சரியான நேரம் என்பது ஒரு விதமான மாயை, ஒரு இமேஜினேஷன். எங்கள் கையில் இப்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து நாங்கள் தொடங்க வேண்டும், அவ்வளவுதான். இப்போ எங்களிடம் என்ன இருக்கிறதோ இப்போது அதை தொடங்குவதற்கு எங்களால் என்ன முடியுமோ அதை தொடங்க வேண்டும். குறைபாடுகளுடனான தொடக்கம் எக்காலத்திலும் தொடங்கப்படாத ஒரு முழுமையை காட்டிலும் 1000 மடங்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு ஒரு அழகான விஷயம். அதாவது நாங்கள் குறைகளோடு ஒரு விஷயத்தை தொடங்குவது தொடங்காமல் இருப்பதை விட முக்கியமானது. மெஸி ப்ரோக்ரஸ் பீட் ஸ்டாட்டிக் பெர்ஃபெக்ஷன். ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு முயற்சி போய்கொண்டே இருக்கும். ஆகவே நாங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்து சரியாக தொடங்க வேண்டும் என்று நினைக்காமல் தொடங்குவது மிக முக்கியம். குறைகளுடனான ஒரு தொடக்கம் இக்காலத்திலும் தொடங்கப்படாத ஒரு பயணத்தின் முழுமையை காட்டிலும் 1000 மடங்கு சிறந்தது. நீங்கள் பயணிக்க தொடங்கிய பிறகுதான் சூழ்நிலைகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். சில வழிகளில் ரெட் லைனில் இருக்கீங்க, நீங்கள் காரை எடுத்தீங்கன்னா நீங்கள் காரில் ஆக்சலேட் பண்ணிக்கல, அது க்ரீனாக மாறும், அடுத்த சிக்னல் க்ரீனாக மாறும், இப்படியான விஷயம் இருக்கும். ஆனால் சிக்னல் க்ரீனாக மட்டும் பார்த்து கொண்டிருந்து விட்டு நீங்கள் காரை எடுக்க கார் சிக்னலுக்கு போய் ரெட் திருப்பி வந்துடும். ஆகவே நீங்கள் செய்ய நினைக்கின்ற அந்த செயலுக்கு முதல் படியை எடுத்து வையுங்கள். சூழ்நிலை சரியாக இல்லை என்று தயங்காதீர்கள். உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் தான் சூழ்நிலையை முழுமையாக்கும். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெளியில் எப்படியாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய முயற்சியும் உங்களிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தான் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடிகளை வெற்றிகரமான அடிகளாக, உங்களுக்கு இலக்கை அடைவதற்கான பயணத்தை தீர்மானிக்கின்ற அடிகளாக இருக்கும். எல்லாமே சரியாக இருக்கும் என்ற ஒரு தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள். ஏனென்றால் எல்லாமே சரியாக இருக்கின்ற தருணம் என்ற ஒன்று ஒருபோதும் வாழ்க்கையில் கிடைக்காது. நீங்கள் தொடங்குகின்ற இந்த தருணம்தான் மிகச்சரியானது. ஆகவே இந்த தருணம்தான் உங்களுக்கான தருணம். எப்படியாகவும் வழியில் இருக்கட்டும், இதுதான் எனக்கான தருணம் என்று உற்சாகத்தோடு நீங்கள் ஆரம்பித்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் அப்படியான ஒரு தருணம் தான் இந்த தருணம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகள், அடிகள் தான் உங்களுக்கான தெளிவை கொண்டு வரும். எப்போதும் அந்த சரியாக இருக்க வேண்டும், பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட வேண்டும் என்ற யோசனையோடு பலர் காத்து கொண்டிருப்பார்கள். பலருக்கு பல்வேறுபட்ட கிரியேட்டிவான ஐடியாஸ் இருக்கும், ஆனால் அதை பெர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தே பல வருடங்கள் ஓடி போயிருக்கும். ஆகவே அது இன்று நாள் சரியில்லை, இன்று திங்கள், நாளை செவ்வாய், இன்று 8, நாளை 9, நாளை 13, இப்படியான பல விஷயங்கள் எங்களுக்கு குழப்பங்களை கொண்டு வரும். ஆகவே அவற்றையெல்லாம் விட்டு வளர்ப்புறை, தேய்முறை, பருவம், அமாவாசை என்றெல்லாம் பல விடயங்களை சொல்லி நாங்கள் பல விடயங்களை கடத்தி தள்ளி வைத்துக் கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் தொடங்குவது, ஆரம்பம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நேரம்தான் உங்கள் முடிவை தீர்மானிக்கும். ஆகவே நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிக முக்கியமானதாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் முன்னேறுகின்ற போது அது உங்களுக்கான வெற்றியின் வாசல்களை திறந்துவிடும். பலருடைய உதாரணங்களை நாங்கள் எடுத்து வைக்கலாம், எடுத்து பார்க்கலாம். பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்தவர்களை பார்க்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு புள்ளியில் ஆரம்பித்திருப்பார்கள், மிக மிக அடையாளம் காணப்படாதவர்களாக இருந்திருப்பார்கள், ஆனால் இன்று மிகப்பெரிய உயரத்தை, உச்சத்தை தொட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆகவே தோற்றுவிடுவோம் அல்லது நேரம் சரியில்லை, இது பொருத்தமானது இல்லை என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு நீங்கள் உங்கள் திறமைகளை முடக்கிக் கொண்டிருக்காமல் இதுதான் நல்ல தருணம், சரியான நேரம் என்று நினைத்து உங்கள் முடிவை எடுங்கள். நிச்சயம் வாழ்க்கை உங்களுக்கான வெற்றி வாசல்களை திறந்து வைத்திருக்கும். ஏஸ்டெஃப்எம் தமிழ் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:34.

0: எஸ்எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 8:38. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் RRSP RESP பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம், RDSP பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் RDSP யில் முதலீடு செய்கின்ற போது அரசாங்கத்தினாலும் ஒரு உதவி நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிகின்றோம், அது பற்றி கூற முடியுமா?
1: இந்த RDSP என்பது வந்து 2008 ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்த ஒரு பிளான், அதாவது ஒரு சேவிங் பிளான் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கன்சிடர்ட் தெம் செல்ஃப் ஏ டிசபிள் பீப்புள். அது வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் உங்களுக்கு டிசபிலிட்டி கிரெடிட் வருமாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். அநேகமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிஸ்ஆர்டர் அப்படி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஈவன் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அப்படியானவர்கள் எல்லோருமே வந்து உங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில், அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் எடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த RDSP பிளானை ஓப்பன் பண்ண முடியும். இந்த RDSP பிளானில் உள்ள நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு டாலர் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து $3 உங்களுக்கு தருகின்றது. ஒரு டாலரை நீங்கள் போட்டால் கவர்மெண்ட் $3 தருகின்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் $500 பர் இயர் ஆஃப் கண்ட்ரிபியூஷன். அதற்கு மேற்பட்ட அப் டு $1,000 எவ்ரி $1 $2 கவர்மெண்ட் தருகின்றது. சுருக்கமாக சொல்வதானால், நீங்கள் $125 அ மந்தை நீங்கள் RDSP அக்கௌண்டில் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் $300 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. அனுவலாக பார்க்கும் பொழுது $1,500 அ இயர் நீங்கள் RDSP அக்கௌண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து $3,500 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த RDSP அக்கௌண்டில் குரோ பண்ணி உங்களுக்கு 60 வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த காசை எடுக்க முடியும். அதாவது வந்து 60 தான் இந்த காசை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முதலெடுத்தால் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து திருப்பிச் செலுத்த வேண்டும். எனவே இந்த RDSP பிளான் வந்து இந்த டிசபிலிட்டி கண்டிஷன் இருப்பவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ரிட்டையர்மெண்ட், இல்லாட்டி அவர்களுடைய லேட்டர் பார்ட்டில் வந்து பாவிப்பதற்கு, இன்டிபெண்டாக இருப்பதற்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைகின்றது. இதை வந்து எங்களால் பல கம்பெனியுடன் கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு தர முடியும். எனவே நீங்கள் $125 அ மந்த் கண்ட்ரிபியூட் பண்ண முடியாவிடில், உங்களால் முடிந்த தொகையை $25 அ மந்தை கூட நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த RDSP அக்கௌண்டின் மூலம் கவர்மெண்டின் கிராண்ட்ஸை பெற முடியும்.
0: நீங்களும் இது போன்ற சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய இது போன்ற அனுகூலங்களை பயன்படுத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குணா துரை சிங்கம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். 416-528-1407.

0: சரவணபவன் மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0 வீதம் வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
2: எட்டு மணி 49 நிமிடம்.

0: கேட்கும் இசை
1: மதுமிதா மற்றும் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்டெஃபம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்டெஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். புத்தம் புதியதொரு வாரத்தின் காலை இப்பொழுதே நாங்கள் திங்கட்கிழமையில் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:03, 12 மணி வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. இந்த நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் 10ஆம் திகதி இன்றைய தினம். ஆகஸ்ட் 10ஆம் திகதியில் பிறந்தநாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கோடை காலத்தின் புத்தம் புதிய இன்னும் ஒரு வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த நாளும் சரி, தொடர்ந்து வருகின்ற இந்த வாரத்தின் எல்லா நாட்களும் சரி, உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

எட்டாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். அடடா, தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

காலை 9:10 இருக்கின்றது. நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் சுதா ரகுநாதன் அவர்களது குரலில் ஒலித்து ஓய்ந்திருக்கும் இந்த பொழுதில் ஒரு சிந்தனை, முக்கியமான ஒரு சிந்தனை தான் பகிரப்படுகின்றது. முயற்சி என்பது வெறும் செயல் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்துடன் நாம் நிகழ்த்தும் ஒரு உரையாடல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. எங்களுடைய ஆசைகளின் அளவை விட அந்த ஆசையை அடைவதற்கு நாங்கள் காட்டக்கூடிய உழைப்பின் ஆழத்தையும் விடாமுயற்சியையும் தானாம் இந்த பிரபஞ்சம் வந்து உன்னிப்பாக அளவிட்டு கொள்ளுகின்றது. பலமுறை நாங்கள் விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுகின்ற அந்த மன உறுதிதான் எங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோடு நாங்கள் அதிகம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகின்றதாம். காலம் நம்மை சோதிப்பது எங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அல்ல, மாறாக நம்முடைய தகுதியையும் வலிமையையும் உலகுக்கு நிரூபிப்பதற்குத்தான் காலம் வந்து எங்களை சோதிக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. எனவே வெற்றி எப்போது வரும் என்று சொல்லி பொறுமையற்று நாங்கள் கேட்கக்கூடிய அந்த தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்து எங்களுடைய முயற்சி எப்போதும் தடைபடாமல் தொடர்கின்றதா என்பதில் மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெற்றி என்பது நம்மை தேடி வரவேண்டிய ஒரு கட்டாய விதியாக இப்படி தொடர் முயற்சிகளை நாங்கள் செய்கின்ற போது மாறிவிடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக நாங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் கூட வழங்குமாம். எனவே புரிந்து கொண்டுதான் நாங்கள் அதற்கேற்ற வகையில் பொறுமையில்லாமல் தொடர்ச்சியாகவே நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காமல் தொடர்ச்சியாக நாங்கள் விடாமுயற்சியை செய்கின்ற போது நினைத்ததை அடையலாம். அதை வந்து அடைவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை அறியாமலேயே உருவாக்கி எங்களுக்கு தந்து விடுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கின்றது. முயற்சி என்பது ஒரு செயல் மட்டுமல்லாது இந்த பிரபஞ்சத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உரையாடலாகத்தான் அமைகின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு ஆசைப்படுகின்றோம், ஆசைக்கு அளவே இல்லை, எந்த அளவுக்கும் நாங்கள் ஆசைப்படலாம். ஆனால் நாங்கள் ஆசைப்படுகின்ற அந்த அளவை விட அந்த ஆசைகளை நாங்கள் அடைவதற்கு அல்லது எங்களது இலக்குகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் செலுத்தக்கூடிய அந்த உழைப்பின் ஆழம் எவ்வளவோ, நாங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியை செய்கின்றோமோ அதைத்தானாம் இந்த பிரபஞ்சம் உன்னிப்பாக அளவிடுகின்றது. எனவே தொடர் முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பிரபஞ்சமும் கூட தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய தொடங்கும். அதாவது சூழ்நிலைகளை அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச அலைகள் வந்து எங்களை சுற்றி உருவாக தொடங்கும். அது நாங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் தொடர்ச்சியாக முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து கடைசியாக எதை நினைத்தோமோ அதை

இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுகின்ற அந்த மன உறுதிதான் எங்களுக்கு இப்போது தேவைப்படுகின்றது என்பதைத்தான் இன்றைய நாளின் ஒரு மிக முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அவ்வளவு இல்லை, கொஞ்சம் முகில் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதே நாங்கள் சந்திக்கின்றோம். குறைந்த அளவில் வெளிச்சம் ஒரு சில இடங்களில் தான் தென்படுகின்றது, ஆனால் பெரும்பாலான இடங்களில் முகில் மூடியிருக்கக்கூடிய நிலைமையும் நாங்கள் சற்று இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெளிச்சமும் முகிலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சாத்தியங்களைத்தான் இன்றைக்கு திங்கக்கிழமைக்கும் கூட சொல்லுகின்றார்கள். 22 இப்போதைய வெப்பநிலை, 27 நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காலை வழியிலே இன்று சற்று வெப்பம் உயர்வாகத்தான் இருக்கும், 35 வரை வெப்பநிலை உயர்வு. பிற்பகல் 1 மணி 2 மணி அளவில் இருக்கப் போகின்றது. 27 கூடிய வெப்பநிலையாகவும் இன்று இருக்கும். இரவு பொழுதில் 18 இரவின் உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். மழைக்கான சாத்தியங்களும் இன்னும் இருக்கின்றன. இன்றைக்கும் கூட மதிய வேளை 1 மில்லிமீட்டர் அளவிலும், மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவும் குறைவாக லேசான தூறலாகவும் கூட மழை இருக்குமாம். இன்றைக்கும் கூட மெல்லிய மழை ஒரு சில இடங்களில் திடீரென்று வந்து போகலாம். இப்போது அப்படித்தான் மழை வந்து போகின்றது. நம்ம அந்த மாதிரியான நிலைமைகளை நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை விடுத்து பார்த்தால் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. சரி, இப்போது சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் 8:30 சற்று முன்னர், 1 நிமிடம் முன்னதாக மாறி இருக்கின்றது. 8:30 ஒரு நிமிடம் முன்னதாக 8:29 சன்செட் வந்து எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த வாரத்தில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து முழுமையான வெளிச்சத்தை எங்களுக்கு தரும். பிரதானமாக வெயில் தான். நாளைய தினம் 26 வெப்பநிலை, 30 வரை உடல்நிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை வந்து பிரதானமாக வெயிலும் இருக்கும். மதிய மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவில் தான் லேசான மழை இடியுடன் கூடியதாக வந்து போகலாம். 25 வெப்பநிலை, 30 உணரப்படும். வியாழனும் அதே போலதான் வெளிச்சமும் இருக்கும், மெல்லிய மழைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 25 வெப்பநிலை, 30 வரை உணர்நிலையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24-27 உணரப்படும். தொடர்ந்து வரக்கூடிய அந்த வீக்கெண்ட் அது வந்து எங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்கின்றது. இந்த வார இறுதி, எனவே அந்த வார இறுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சனிக்கிழமை 23-26 தான் உணரப்போகின்றோம். வெயில் இருக்கும், மழையும் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்கான சாத்தியங்கள் இப்போது கூறப்படுகின்றது. 23 வெப்பநிலை, 28 நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 9:15 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
8: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

நேற்று நாடையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 9:28 ஆகியிருக்கின்றது. இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் சொன்னால் தாமதங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதிக அளவு தாமதங்கள் இல்லை. 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து டிவிபி அண்மித்த பகுதியில் தான் கலெக்டர்ஸில் சற்று தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. விக்டோரியா பார்க் அவென்யூ தாண்டி டிவிபியை அண்மித்த பகுதியில் பயணிக்கின்ற போதுதான் குறைந்த தாமதங்களை நீங்கள் அந்த பகுதியில் எதிர்கொள்வீர்கள். அதற்கு பிறகு டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட பேவியூ வரைக்கும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் இடையில் அதிகரிக்கின்ற குறைந்த தாமதங்கள் சற்று நிலவக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. ஐவே 400 பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்கள் காணப்படுகின்றன. மார்டின் குரோ ரோட் வரைக்கும் தாமதங்களை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களையும் கூட எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்டில் ஹைவே 47 முன்னரே அதிக தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. தொடர்ச்சியாக இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்குமே வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை தென்படுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்களை சற்று நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் 401 பகுதியில் இருந்து எக்லிங்டன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தாமதங்கள் நிலவுகின்றன. அதற்கு பிறகு தணிகின்றது. மீண்டும் டிவிபியை அண்மித்த பகுதியிலும் கூட குறைந்த தாமதங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நார்த் பவுண்டில் தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கலாம். 404 பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் வந்து பிஞ்ச் தாண்டிய பகுதிகளில் அதுவும் ஷெப்பர்டை அண்மித்த பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களையும் எதிர்கொள்கின்றது. 401 அண்மித்த பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டில் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தின் 10 திகதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. சிங்கங்களுக்கான நாளாக இன்றைய தினத்தை நாங்களும் கூட தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கையில் மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் மிக முதன்மையானது என்று சொல்லித்தான் இந்த நாங்கள் சிங்கம் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்ட் லயன் டே இன்றைக்கு கடைபிடிக்கின்றார்கள். பல விடயங்கள் இந்த மிக முக்கியமான அந்த வைல்ட் கட்ஸ் தொடர்பாக பேசப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மேஜஸ்டிக் ஹண்டர் என்று சொல்லித்தான் இந்த சிங்கங்கள் வந்து பார்க்கப்படுகின்றன. கிங் ஆஃப் த ஜங்கிள் என்று சொல்லி நாங்கள் அந்த காட்டு ராஜாவாக சிங்கங்களை அழைப்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சிங்கங்கள் என்று சொல்லி நாங்கள் அவற்றின் ஒரு சிறப்பு தன்மைகளை கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் இவை வந்து பெரிய பவர்ஃபுல்லான சோஷியல் கட்ஸாகத்தான் இவை காடுகளில் வாழுகின்றன. குடும்பங்களாக சமூகங்களாகத்தான் அவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிக் கட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கம் புலி சிறுத்தை மாதிரியான அந்த காட்டு பூனைகள் பெரிய பூனைகளிலேயே அதிகம் சமூகமாக ஒருங்கிணையக்கூடிய ஒரு பிக்கட் இது சிங்கம்தான் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரைட்ஸ் என்று சொல்லித்தானாம் அவற்றின் அந்த ஃபேமிலி குரூப்ஸை வந்து அழைக்கின்றார்கள். ஒன்றாக அவை குழுமமாக இருக்கின்ற போது அது பிரைட்ஸ் என்று சொல்லித்தான் அந்த குழு வந்து அழைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மிக அதிகமான வைல்ட் லயன்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது இது வந்து ஆப்பிரிக்காவின் கிராஸ்லேண்ட் அண்ட் பிளைன்ஸில் தானாம் அதிகம் வாழுகின்றது. ஒரு சில இனங்கள் ஆசிய இனங்களாகவும் கூட இருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை இந்தியாவில் தான் வாழுகின்றன என்பதும் கூட மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு குழுவில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒரு ப்ரைட் என்று சொல்லி எடுத்து பார்த்தால் அதில் 5 கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்றோடொன்று தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் அதில் இருக்குமாம், அவற்றின் குட்டிகள். அதவற்றோடு சேர்த்து ஒரு சில மேல் லைன்ஸையும் கூட ஒரு குடும்பத்தில் காணக்கூடியதாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சொந்தமாக இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் தானாம் ஒருங்கிணைந்து இருக்கும். அவற்றின் அந்த குட்டிகளோடு ஒரு சில ஆண்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த ப்ரைட் வந்து உருவாக்கப்படுகின்றது சிங்கங்களினால் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இவற்றில் மிக மிக அதிகமாகவே வேட்டையாடக்கூடியவையாக பெண் சிங்கங்கள் தானாம் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார்கள். அவற்றின் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஏனைய சிங்கங்களின் உதவியோடு அவை திட்டமிட்டு ஒரு டீம் ஒர்க்கை செய்து அதிகமான ஸ்ட்ராட்டஜி எல்லாவற்றையும் யூஸ் பண்ணித்தானாம் பெரும்பாலான பெரிய விலங்குகளை வேட்டையாடுகின்றன. இந்த வரிக்குதிரைகள் மற்றும் அந்த வாயில் பீஸ்ட் போன்றவற்றை வந்து அவை வேட்டையாடுகின்ற போது அதிகமான ஸ்ட்ராட்டஜி வந்து அவற்றினால் இந்த காட்டெருமைகள் போன்ற பெரிய விலங்குகளை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கூறுகின்றார்கள். இவற்றின்
ஒரு நாளின் செயற்பாடுகள் என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலும் அவை வந்து தூக்கத்தில் தானாம் செலவிடுகின்றன அல்லது ஓய்வெடுக்கின்றன. ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் அவை ஸ்லீப் அல்லது ரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தையும் அல்லது தூக்க நேரத்தையும் தானாம் பயன்படுத்துகின்றன. காரணம் அவற்றின் அந்த சக்தி சேமிப்புக்காகத்தான் அப்படி ஒரு நடத்தையை அந்த சிங்கங்கள் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு கூறுகின்றார்கள். சிங்கத்தின் கர்ஜனை அந்த ரோர் வந்து மிக கம்பீரமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தொலைவையும் கூட எட்டக்கூடிய வகையில் 114 டெசிபல்ஸ் வரைக்கும் அவற்றின் அந்த ரோல் அந்த சவுண்ட் வந்து இருக்கலாம் என்பது இன்னும் ஒரு பெரும் ஆச்சரியம் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மேல் லயன்ஸில் தான் அவற்றின் அந்த கழுத்தை சுற்றி வந்து அந்த டார்க் ஹேர் காலர்ஸ் வந்து உருவாகும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஃபீமேலுக்கு அது இருப்பதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிகளவிலே அந்த கருமையான நிற அந்த கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிடரி மயிர் வந்து ஒரு ஆண் சிங்கத்தின் ஆரோக்கியத்தை எடுத்து சொல்லுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அப்படிப்பட்ட அந்த கருமை நிற அந்த பிடரி மயிரை கொண்டிருக்கக்கூடிய சிங்கங்கள் ஆண் சிங்கங்கள் தானாம் அதிகளவு பெண் சிங்கங்களை கவரக்கூடியவையாகவும் கூட இருக்கின்றன என்பதும் இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். அதே நேரம் இவற்றின் அந்த ஒரு இரவு பார்வை புலன் என்று சொல்லி பார்த்தால் நைட் விஷன் வந்து சாதாரண எங்களது மனித கண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷனிலும் பார்க்க 6 மடங்கு அதிகமான உணர்திறன் கொண்டது என்பது தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம். எனவே இது வந்து இருட்டில் அவை வேட்டையாடுவதற்கு பெரிதும் உதவுகின்றன என்பதையும் இங்கு கூறுகின்றார்கள். லயன் கப்ஸ் அதாவது சிங்க குட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் அவை பிறக்கின்ற போது அவற்றின் அந்த உரோமத்திலே வந்து சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரியான ஒரு நிறம் வந்து இருக்குமாம். ஆனால் அவை வளர்கின்ற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று மிக கம்பீரமான கிங் ஆஃப் த ஜங்கிள் லயன்ஸ் அவற்றுக்கான நாளாக இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. வேர்ல்ட் லயன் டே இன்றைய நாள் என்பதையும் கூட நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். 9:35 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தருகிட தூம் தருகிட தருகிட தருகிட தருகிட.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால் சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

சங்கர் கணேசன் இசையில் அக்னி தீர்த்தம் திரைப்படத்தில் இருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் 9:49 ஈஸ்டர்ஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். முக்கியமான ஒரு சிந்தனை கதை ஒன்றைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு முதியவர் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு பெரிய கல்லை மலையின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றார். ஒரு தேவைக்காக அந்த கல் வந்து மலையின் உச்சியில் அவரால் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த கல் மிக பெரியதாகவும் கனமானதாகவும் இருக்கின்றது. ஒரு நாளில் ஒரு சில அடிகள் மட்டுமே அந்த முதியவரால் அந்த கல்லை நகர்த்த முடிகின்றது. அந்த பகுதியால் வந்திருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் அந்த முதியவரது முயற்சியை பார்த்து சிரிக்கின்றார்கள். இந்த வேகத்தில் சென்றால் நீங்கள் எப்போது உச்சியை அடைவீர்கள் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் முதியவரை பார்த்து சிரித்து கொண்டே கேட்கின்றார்களா. முதியவர் அமைதியாக இருக்கின்றார். அடுத்த நாளும் வருகின்றார். கல்லை சில அடிகள் நகர்த்துகின்றார். மறுநாளும் அதே வேலை. ஒரு அடி, இன்னும் ஒரு அடி. சில நாட்களில் மழை அதிகம் இருக்கின்றது. அப்போது அவரால் அந்த கல்லை நகர்த்த முடியவில்லை. ஆனால் மீண்டும் வருகின்றார். ஆனால் ஒரு சில நாட்களில் வயதாகி இருப்பதன் காரணமாக உடல் சோர்வாக இருந்தது. அன்றும் கூட சிறிதளவு மட்டுமே அவரால் நகர்த்த முடிகின்றது. மாதங்கள் கடக்கின்றன. மீண்டும் அந்த வழியாக அதே இளைஞர்கள் வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சற்று ஆச்சரியம் அங்கே காத்திருக்கின்றது. அந்த மலை பாதையில் அந்த மலையின் பாதி உயரத்தை அந்த கல் கடந்திருக்கின்றது. அதை பார்த்து ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்கின்றார்கள், இவ்வளவு வயதாகி இருக்கின்ற நிலையிலும் இந்தளவு தூரம் இந்த பெரிய கல்லை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி இப்போது ஆச்சரியம் கலந்த ஒரு உற்சாகத்தோடு அந்த இளைஞர்கள் கேட்கின்றார்கள். அமுதியவர் பதில் சொல்லுகின்றார், நான் வேகமாக வரவில்லை, மெதுவாகத்தான் வந்தேன். ஆனால் வருவதை எப்போதும் நிறுத்தவும் இல்லை. அந்த ஒரு வாக்கியம்தான் எல்லோரது வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. வெற்றிக்கு எப்போதும் வேகம் தேவையில்லை, ஆனால் தொடர்முயற்சிதான் தேவைப்படுகின்றது. எனவே மெதுவாக செல்வதை பற்றி கவலைப்படாதீர்கள். நிறுத்தி விடுவதை பற்றித்தான் நாங்கள் கவலைப்படுதல் அவசியம் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான கதை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. மெதுவான முன்னேற்றமும் வாழ்க்கையின் சிறந்த முன்னேற்றம் தான். இன்று ஒரு 10 நிமிடம் நாங்கள் படிக்கின்றோம், அது ஒரு முன்னேற்றம் தான். ஒரு புதிய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்கின்றோம், அது ஒரு பெரிய முன்னேற்றம். ஒரு குறைந்தளவு பணத்தை இன்று நாங்கள் சேமிக்கின்றோம், இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் சேமிக்கின்றோம், அது ஒரு பெரிய ஒரு சேமிப்பாக ஒரு நாளில் மாறுகின்றது. ஒரு சிறிய டாஸ்க் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதை செய்து முடித்தோமாக இருந்தால் அதுவும் ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கின்றது. சிறியது என்பதன் காரணமாக இதையும் மதிப்பில்லாததாக உணராதீர்கள் என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே சிறிய சிறிய செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலமாக அதை ஒரு பெரிய ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரம் வேகத்தை விட நாங்கள் செல்லக்கூடிய திசை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒருவர் வந்து வேகமாக ஓடலாம், ஆனால் அந்த வெற்றி கோடு இருக்கக்கூடிய திசையிலும் பார்க்க எதிர் திசையில் அவர் பயணிப்பவராக இருந்தார், அவரால் அந்த வெற்றி கோட்டை எப்போதும் தொட முடியாது. எனவே வேகமாக ஓடுவதை விட நாங்கள் சரியான திசையில் செல்லுகின்றோமா என்பதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மெதுவாக நடக்கக்கூடிய ஒருவர் சரியான திசையில் சென்றால் பல ஆண்டுகள் கழித்தும் கூட அவர் இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு இந்த ஒரு முக்கியமான செய்தியும் கூட சுட்டிக்காட்டுகின்றது. ஒவ்வொரு நாளுமே எங்களிடம் 100% எனர்ஜி வந்து இருக்க போவதில்லை ஒரு செயலை செய்வதற்கு. ஒரு சில நாட்களில் வந்து நாங்கள் சற்று சோர்வாகவும் உணர்வோம், ஒரு விரக்தி மனநிலையும் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த நாளிலும் நாங்கள் எங்களது மனநிலையை சற்று மாற்றி ஒரு சின்ன முயற்சியை செய்யலாம். எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதன் மூலமாக அந்த உற்சாகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களின் ஒரு சில பகுதியையாவது நாங்கள் செய்து முடிப்பதன் மூலமாக ஒரு பெரிய டாஸ்கை எங்களால் ஒரு குறைந்த காலத்திலும் செய்து முடிக்க முடியும். எனவே மெதுவாக நகர்வதை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிறுத்திவிடுவதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே ஒரு முயற்சியை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்து சின்ன சின்னதாக செய்வதன் மூலமாக அதை ஒரு பெரிய இலக்கை அடைவதற்கான ஒரு முன்னேற்றமான மாற்றமாக நாங்கள் எங்களது வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதையும் இந்த ஒரு முக்கியமான சிந்தனை கதையின் மூலமாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 9:53 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-816-2121-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
1: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 10:06 இசெஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசெஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 இசெஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் இசெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை என்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும். மாற்றம் இல்லாமல் இன்றைய அதே விலையில்தான் நாளைக்கும் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சமும் இருக்கின்ற ஒரு நாளாக தன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆனாலும் முகில் கூட்டங்களும் வானத்தில் ஆதிக்கம் செலுத்தப் போகின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. எனவே வெளிச்சமும் முகிலும் தான் தொடர்ச்சியாகவே இணைந்திருக்கும். மாலை பொழுதிலும் மதிய வேளையிலும் கொஞ்சம் மழை வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 27 இப்போதைய ஒப்படையிலே மதிக்கவும் 22 இப்போதைய வெப்பநிலை, 27 இப்போதைய உணர்லையாகவும் இருக்கின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35°C இன்றைய நாளின் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு பொழுதில் 18-18 இரவில் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். மெல்லிய மழை இடையில் வந்து போகலாம். இன்றைக்கு 8:29 இரவு வேளை சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வந்து வெளிச்சத்தோடு தான் இருக்கும். 26 வெப்பநிலை, 30 உணரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை சூரிய வெளிச்சமும் இருக்கும், தண்டஸ்டோமும் குறைந்தளவில் மதியம் மாலை பொழுதில் இருக்கலாம். 25 வெப்பநிலை, 30 நாங்கள் உணரப்போகின்றோம். வியாழக்கிழமையும் 25-30 உணரப்படும், வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை, 27 வரை உணரப்போகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் நாங்கள் செல்கின்ற ஒரு வார இறுதியாக இருக்கும். இந்த வார இறுதி சனிக்கிழமை பார்த்தால் 23 வெப்பநிலை, 26 உணரப்படும், பிரதானமாக வெயில் இருக்கும். காலை மதியம் தான், அதுக்கு பிறகு மழைக்கான சாத்தியங்கள் சற்றுயர்வாகவே சொல்லப்படுகின்றன. மாலை பொழுதிலும் இரவிலும் மழை அதிகம் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மழைத்தூர்களோடு இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இப்போது கூறப்படுகின்றது. 23 வெப்பநிலை, 28 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. சைனாவின் நிலைமை என்று சொல்லி பார்த்தால், சைனா வந்து ஒரு பெரிய ஒரு தாய்ஃபோன் ஒன்றை இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றது. பல மாகாணங்கள் வந்து மிக அதிகமாகவே தாய்ஃபோன் டால்ஃபின் அதன் பாதிப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று மாலை பொழுதில் இந்த தாய்ஃபோன் டால்ஃபின் வந்து முதல் தடவையாக ஷாங்காய் பகுதியில் கரையை கடந்திருக்கின்றதுமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அப்போது அதன் அந்த காற்றின் அதிஉச்ச வேகம் வந்து 150 km/h என்ற ஒரு வேகத்தில் இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஜேஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய யூஹோன் அந்த பகுதியில் நேற்று மிக அதிகமான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றதாம். அதன் பின்பு இன்னும் ஒரு சிட்டியிலும் கூட அது கரையை கடந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு டைஃபூன் டால்ஃபின் அது ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்புகளின் காரணமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை அங்கிருக்கக்கூடிய சைனாவின் அதிகாரிகள் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக நகர்த்தியிருக்கின்றார்கள். ஈஸ்டர்ன் சைனாவின் பல பகுதிகள் இந்த டைஃபூன் டால்ஃபினின் பாதிப்புகளை தொடர்ந்து எதிர்கொள்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுவதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டைஃபூனை பொறுத்தளவில் இது வந்து மிக அதிகமான மழையையும் கூட கொண்டு வந்திருக்கின்றதாம். இதன் காரணமாக பல இடங்களிலும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று திங்கட்கிழமை மட்டும் ஷாங்காயில் 1000 விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த டைஃபூன் டால்ஃபின் வந்து ஒரு ட்ராபிக்கல் ஸ்டோமாக சற்று பலம் இழந்திருந்தாலும் கூட மிக கனமான மழையை அது தொடர்ந்து தரப்போகின்றதாம் ஒரு சில நாட்களுக்கு. எனவே இதன் காரணமாக பல இடங்களிலும் சிவிய ஃப்ளட்டிங் இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதிக மழை அதிக வெள்ளம் ஏற்படுகின்ற போது பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்கள் எதிர்வரும் புதன்கிழமை வரைக்குமே தொடர்கின்றமை தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த டைஃபூன் டால்ஃபின் வந்து ஒரு ட்ராபிக்கல் ஸ்டோமாக ஈஸ்டர்ன் பகுதியிலிருந்து வடக்கு பகுதி நோக்கி நகர்ந்து வருகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சைனீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த டைஃபூன் டால்ஃபின் தொடர்பான ஹையஸ்ட் லெவல் ரெட் அலர்ட்டை விடுத்திருக்கின்றமையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருடத்தில் சைனா சந்திக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோமாக இதுவரைக்கும் இந்த டைஃபூன் டால்ஃபின் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:11 ஆக இருக்கின்றது. இஸ்டெஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: Ideal Dreams Entertainment.

என் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.

நேற்று இன்று நாளைய கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:24 இருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இப்போது என்ன நடைபெறுகின்றது என்பது தொடர்பான செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் மீதான ஒரு பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்துகின்றமை தொடர்பாக அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சமிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த நாட்டுடனான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா வந்து இப்போது கொஞ்சம் மிதமாகத்தான் கையாளுகின்றது என்று சொல்லியும் கூட அவர் தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இதிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று சொல்லி ஈரான் தெரிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஹோமஸ் நீரினை மீள திறக்கப்படுவதற்கு இப்போது அமெரிக்கா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸை நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் ஈரான் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கண்டிஷன்ஸ் அந்த நிபந்தனைகளை வந்து அமெரிக்கா நிறைவேற்றாவிட்டால் ஏனைய ஒப்பந்தங்கள் எதுவுமே ஹோமஸ் நீரிணையை திறப்பதற்கு போதுமானதாக இருக்காது என்று சொல்லித்தான் ஈரான் தெரிவித்து இருப்பதை தொடர்ந்து இன்று காலை வரைக்குமே ஆயில் ப்ரைசஸ் வந்து உயர்வாகத்தான் நீடித்திருக்கின்றமை தொடர்பாகவும் இப்போதைய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு புதிய பாதுகாப்பு தலைவர் வந்து ஈரானிலே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் கடமையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஈரானியன் அஃபீஷியல் ஒருவர் தான் ஈரானின் சுப்ரீம் லீடரினால் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அமெரிக்காவுடன் செய்யக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து எப்போதும் ஒரு எதிர் மனநிலையை கொண்டிருந்தவராக இருந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மூத்த தளபதி தானாம் நியூ செக்யூரிட்டி சீஃபாக இப்போது ஈரானியன் சுப்ரீம் லீடரினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. எனவே ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸை ஈரான் வந்து வெளியிட்டிருக்கின்றது. அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் மட்டுமே ஹோமஸ் நீரிணை நூடான பயணங்கள் அனுமதிக்கப்படும் என்பது தொடர்பாக ஈரான் தெரிவித்திருக்கின்ற நிலையில் அந்த கண்டிஷன்ஸ் என்ன என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களையும் தான் நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நிபந்தனை என்னென்று சொல்லி பார்த்தால், எந்த ஒரு வகையிலும் ஈரானை அமெரிக்கா அச்சுறுத்தக்கூடாது அல்லது ஈரானின் புனிதங்களை அமெரிக்கா இழிவுபடுத்தக்கூடாது என்ற ஒரு முதல் நிபந்தனை சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான உத்தரவாதங்களையும் கூட வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த முதல் நிபந்தனையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் கூட இருக்கின்றது. இரண்டாவது என்று சொல்லி பார்த்தால், ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது, அதாவது லெபனான், பாலஸ்தீனம், யமன் மற்றும் ஈராக் உட்பட பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய போர் மற்றும் தாக்குதல்களை நிரந்தரமாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனையாகவும் கூட சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஈரானினால் ஆதரவு வழங்கப்படக்கூடிய பல்வேறுபட்ட ஆயுத குழுக்கள், லெபனான், பாலஸ்தீனம் மற்றும் யமன், ஈராக் போன்ற நாடுகளில் எல்லாமே தொடர்ச்சியாகவே பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் அமெரிக்கா உட்பட இஸ்ரேலும் கூட பல இடங்களில் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில்தான் இந்த மாதிரியான எல்லா தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு முக்கியமான இரண்டாவது நிபந்தனை சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதை பொறுத்தளவில், ஈரானிய துறைமுகங்கள் வந்து இப்போது அமெரிக்க கடற்படை முற்றுகைக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போதைய இந்த கடற்படை முற்றுகை வந்து முழுமையாகவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஈரானை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அமெரிக்க கடல் மற்றும் விமானப்படைகள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற ஒரு மூன்றாவது நிபந்தனையும் கூட சேர்க்கப்பட்டிருக்கின்றது. நான்காவது என்று சொல்லி பார்த்தால், ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற இரண்டு போர்கள், அந்த இரண்டு போர்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய முழுமையான சேதங்களுக்குமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இரண்டு போர் என்று சொல்லி பார்த்தால், 2025 கூட ஒரு 12 இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானின் மீது போர் தொடுத்திருந்தன. 12 தான் அந்த போர் வந்து நீடித்திருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த ஆண்டின் February 28 தொடங்கியிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இன்னமும் கூட நிறுத்தப்படவில்லை. எனவே இந்த
தாக்குதல்களின் போது அல்லது அந்த போரின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்கு முழுமையான அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பது நான்காவது நிபந்தனையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. ஐந்து என்று சொல்லி பார்த்தால், ஈரானின் மக்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதும் கூட அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றதாம். ஆறாவது, ஈரானின் மக்களின் முடக்கப்பட்ட மற்றும் திருடப்பட்ட சொத்துக்களை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்பது. இந்த கோரிக்கை புதிதல்ல, தொடர்ச்சியாகவே பல தடவைகள் இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் வந்து ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆறு கண்டிஷன்ஸ் தான் இப்போது அந்த லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படுவதற்கு முன்பு இவை எல்லாமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஈரான் உறுதியாக தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் அது ஹோமஸ் நீரிணையின் ஊடான சீரான கப்பல் பயணங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:31 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
4: 416-461-6401.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
7: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:44 இருக்கின்றது. கொலம்பியா இன்று திங்கட்கிழமை காலை வேளை ஒரு பலம் மிக்க நிலாதிர்வை சந்தித்திருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வெஸ்டர்ன் கொலம்பியாவில் தானாம் இன்று காலை வேளை 7.4 மேக்னிடியூட் எர்த்குவேக் ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் தொடர்பான முதற்கட்ட விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. கொலம்பியாவின் பல நகரங்களும் அந்த அதிர்வுகளை உணர்ந்ததன் காரணமாக பல கட்டடங்கள் அவற்றில் விரிசல்கள் தோன்றியிருப்பதாகவும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. US ஜியாலஜிக்கல் சர்வே இந்த தகவல்கள் தொடர்பான விவரங்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஒரு பூமி அதிர்வின் எப்பி சென்டர் என்று சொல்லி பார்த்தால் அந்த மையப்புள்ளி வந்து சான் ஜோஸ் டி பால்மர் அங்குதான் நாம் நிலை கொண்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 107 கிலோமீட்டர்ஸ் ஆழத்திலும் கூட காலை 7:34 அந்த நில அதிர்வு ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஒரு சில கட்டடங்கள் மிக அதிகமாகவே அவை இடிந்து விழுந்திருக்கின்றன என்பதையும் கூட இப்போது அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். பல மக்கள் வந்து காயமடைந்திருக்கின்றார்களாம் என்று சொல்லியும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் மேலதிகமான விவரங்கள் இன்னமும் கூட இந்த சேதங்கள் தொடர்பாக வெளியிடப்படவில்லை என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்களை காண முடிகின்றது. கொலம்பியாவின் தலைநகர் உட்பட இனிய பல சிட்டிஸிலும் கூட இந்த அதிர்வு கடுமையாக உணரப்பட்டதன் காரணமாக அங்கு வந்து இந்த அலாம் சவுண்ட் போன்றவற்றையும் கூட கேட்கக்கூடியதாக இருந்தது. முன்னெச்சரிக்கைக்காக பல கட்டடங்களிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறி வீதிகளில் குவிந்திருக்கக்கூடிய நிலைமைகளும் கூட இப்போது தென்படுவதாகவும் அப்போது அங்கிருந்து வெளியிடப்படுகின்ற தகவல்கள் இப்போது வெளியிடப்படுவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. கொலம்பியா என்று சொல்லி பார்த்தால் அதன் அமைவின் அடிப்படையில் அது இந்த மாதிரி அதிகமான பலமிக்க பூமி அதிர்வுகளை சந்தித்தல் என்பது மிக அரிதான நிகழ்வுகளாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே 7.4 மேக்னிடியூட் என்று கருதப்படக்கூடிய இந்த பூமி அதிர்வுக்கான அந்த ஒரு அதிர்வு என்பது ஒரு மேஜர் சீஸ்மிக் இவெண்ட்டாகத்தான் நாம் கருதப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 1950 அதற்கு பிறகு வெறும் ஒரு 2 பூமி அதிர்வுகள் மட்டும்தான் நாம் 7 பார்க்க அதிகமான மேக்னிடியூட் அளவில் அங்கு பதிவாகியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வந்து USGS-னால் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். டெக்டோனிக் சம்மரி என்று சொல்லித்தான் US ஜியாலஜிக்கல் சர்வே வந்து ஒவ்வொரு இடங்களுக்குமான தனித்துவமான அந்த ஒரு பூமி அதிர்வுகள் தொடர்பான தரவுகளை திரட்டி அது வந்து வெளியிட்டு வருகின்றது. எனவே அந்த தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போதுதான் 1950 காலப்பகுதிக்கு பிறகு வெறும் 2 பூமி அதிர்வுகள் தான் மேக்னிடியூட் 7 தாண்டி இருக்கின்ற பலமிக்க பூமி அதிர்வுகளாக பதிவு செய்யப்படுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2026 ஆகஸ்ட் மாதம் 10 பின்னர் என்று சொல்லி பார்த்தால் கொலம்பியாவின் பல இடங்களிலும் வாழக்கூடிய மக்கள் வந்து இடையிடையே ஒரு சில பலமிக்க அதிர்வுகளை உணர்ந்து வருகின்றார்கள். ஆனால் அது வந்து 7 மேக்னிடியூட்டை தாண்டியதில்லை என்பது தொடர்பாகத்தான் அந்த விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே சமீபத்தில் இப்படிப்பட்ட அதிர்வுகள் உணரப்பட்டாலும் இப்போது இன்றைக்கு காலை பொழுதில் தானாம் ஒரு 7.4 மேக்னிடியூட் அளவிலான பலமான நிலநடுக்கம் அங்கு பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாக கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஒரு பலமிக்க நில அதிர்வு ஒன்று ஏற்படுகின்ற போது அதற்கு பிறகும் கூட இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் பல இடங்களிலும் உணரப்படலாம் என்பது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அங்கு இப்போது மேற்கொள்ளப்படுவதையும் இப்போதைய செய்திகள் சொல்கின்றன. நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 10:48

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
3: Meenachi, Meenachi.
2: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sanikkilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 New East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
5: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின,
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் காலை 11:02 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை காலை வெளியில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416824121212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல் என்பது தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. 23 இப்போதைய வெப்பநிலை, 29 நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் இருக்கின்றது, சூரிய வெளிச்சமும் இடையிடையே தென்படுகின்றது. இதே நிலைமைகள் பெரும்பாலும் இன்று தொடரும். பிற்பகல் வேளையில் இன்னும் கொஞ்சம் அதிக முகில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம் என்பதும் சொல்லப்படுகின்றது. மாலை வழியை அண்மித்த பொழுதிலும் மாலை பொழுதிலும் மெல்லிய மழை தொருளுக்கான சாத்தியங்களை இன்று நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். அதை விடுத்து பார்த்தால் வெளிச்சமும் முகிலும் தான் தொடர்ந்து இணைந்திருக்கும். 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 கூடிய நிலையாக உணரப்படும். இரவு பொழுதில் 18 தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. 28:29 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைக்கு செவ்வாய் வெளிச்சத்தோடு இருக்கும். 26 வெப்பநிலை, 30 உணரப்போன்றோம். புதன்கிழமை 25-30 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக காலை மதியம் இருக்கும், அதன் பின்பு மழை தோருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை 25-30 உணரப்படும். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையும் 27 உணர்லையும் இருக்கப் போகின்றது. ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியில் வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் சனிக்கிழமையில் இருக்கும். மதியம் மாலை பொழுது வரைக்கும் நாங்கள் வெளிச்சத்தை காணலாம், அதன் பின்புதான் மழை இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். சற்று அதிகமான மழைக்கான வாய்ப்புகளைத்தான் நாங்கள் இரவை அண்மித்த பொழுதில் எதிர்கொள்கின்றோமாம். 23 வெப்பநிலை, 26 உணர்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மழை தூறல் இருக்கலாம், 23 வெப்பநிலையாகவும் 28 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. இன்றைய தினம் என்று சொல்லி பார்த்தால் யுக்ரைன் வந்து நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவில் ஒரு 13 பேர் குறைந்தது கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதையும், 75 பேர் வரைக்கும் காயமடைந்திருக்கலாம் என்பதையும் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. ரஷ்யாவின் டாட்டாஸ்டான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய நிஷ்னேகாஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டியில்தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு 2 வருடங்களில் ரஷ்யா சந்திக்கக்கூடிய மிக மோசமான தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாஸ்கோவிலிருந்து கிழக்கு பகுதியில் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த நிஷ்னேகாம்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சிட்டியாம். அங்கு வந்து மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஆயில் ரிஃபைனரி ஒன்று இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. டனேகோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மிக முக்கியமாக தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் அங்கு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த ஆயில் ரிஃபைனரியை தான் யுக்ரைனிய படைகள் வந்து கூறி வைத்திருக்கின்றன என்பது தொடர்பான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த ஆயில் ரிஃபைனரியை சூழ மிக அதிகமான புகை மூட்டம் வந்து காணப்படுகின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோஸும் கூட சோசியல் மீடியாஸில் வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இப்போதைய காலம், அண்மைய காலம் என்று சொல்லி பார்த்தால் யுக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ஒன்றுக்கொன்று எதிரான வான்வழி தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் போரின் அந்த ஒரு முன்னரங்க நிலைகள் என்று சொன்னால் பெரும்பாலும் தாக்குதல்கள் வந்து குறைவாகத்தானம் இப்போது நடைபெற்று வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் கூட இப்போது மிக அதிகமாகவே பலமடைந்திருக்கின்ற நிலையில் 2 நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்று நடத்தக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்களின் காரணமாக அதிகமான பொதுமக்கள் உயிரிழப்புகளும் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. யுக்ரைனில் என்று சொல்லி பார்த்தால் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டின் ஜூலை மாதம், அதாவது கடந்த மாதம்தானாம் டெட்லியஸ்ட் மந்தாக அமைந்திருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். யுக்ரைனியன் சிவிலியன்ஸ் வந்து மிக அதிக அளவிலானவர்கள் கடந்த ஜூலை மாதத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்களில் யுக்ரைனில் 1396 பொதுமக்கள்
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்ய தாக்குதல்களினால். அதே நேரம் 7,978 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்ற தரவுகளை காண முடிகின்றது. இது 2024-2025 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மிக அதிக அளவிலான உயிரிழப்பு மற்றும் காயமடைதல் என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் இப்போது ரஷ்யாவுக்குள் யுக்ரைனிலிருந்து தொலைவாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளும் யுக்ரைன் வந்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் நிகழ்த்தி வருவதையும் இப்போதைய செய்திகள் தொடர்ந்து கூறுகின்றன. யுக்ரைனின் லாங் ரேஞ்ச் ட்ரோன் டெக்னாலஜி வந்து அண்மைய மாதங்களில் அதிகளவில் அபிவிருத்தி அடைந்திருப்பதையும் காண முடிகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இப்போது டீப் இன்சைட் ரஷ்யா என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தொடர்ந்து தாக்கப்படுகின்றன. அதில் குறிப்பாக இந்த ஆயில் ரிஃபைனரிஸ், டேங்கர்ஸ் மற்றும் இந்த பவர் சப்ஸ்டேஷன்ஸ் மற்றும் பரந்துபட்ட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவை மிக அதிகமான தாக்குதல்களை அண்மைய நாட்களில் வந்து சந்தித்து வருகின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலில் குறைந்தது 13 பேர் ரஷ்யாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் இப்போது வெளியிடப்படுகின்றன. 11:09 EFM நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion License Builder with Tarion Warranty. Lakme Home Sync 416-788.

0: 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
1: மார்க்மன் மெக்கானிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
2: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
6: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

11 மணி 21 நிமிடமாக இருக்கின்றது. ஸ்டெஃபம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்து கொண்டிருக்கிறது. கனடா போன்ற நாடுகளில் பனிப்பொழி ஒன்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு விடியம். ஆனால் பனிப்பொழியாத ஒரு சில இடங்களில் திடீர் பனி கொஞ்சமாக பொழிந்தாலும் கூட அது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அல்லது ஒரு பெரும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இந்த நிலையில்தான் இப்போது குளிர்காலத்தை அனுபவித்து வரக்கூடிய பூமியின் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் பனிப்பொழிவு எவ்வளவு அரிதானது என்பது தொடர்பாக முக்கியமான தகவல்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட மலை சிகரங்கள் இருக்கின்ற பகுதிகளை தவிர ஏனைய இடங்களில் பொதுவாக பனி அங்கு பொழிவதில்லை என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில அந்த மலை பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் பனிப்பொழிவு மிக மிக அரிதானதாகத்தான் நிகழ்கின்றது. எப்போதாவது ஒரு முறை ஒரு சரியான சூழல் அந்த பனி பொழிவதற்கு அங்கு உருவாகமாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் கூட இருக்கின்றது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு லைஃப் டைம் மெமரியை வந்து அது வழங்குகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பனி பொழியாமல் இருக்கக்கூடிய இடங்களில் அரிதாக பனி பொழிகின்ற போது அதை வந்து அவர்கள் மிக ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த பணியை அனுபவிப்பதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். ஆஸ்திரேலியா சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய உலக நாடுகளில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னாலும் மக்கள் தொகை அந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்பிற்கு ஏற்ற வகையில் இல்லை. மக்கள் தொகை வந்து அதன் பரப்பளவு ஓடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கெனேடிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 85% அளவுக்கு தானாம் ஆஸ்திரேலியா இருக்கின்றது என்று சொன்னாலும் கனடாவிலும் பார்க்க ஒரு 12 மில்லியன் மக்கள் குறைவாகத்தான் அங்கு வசிக்கின்றார்கள் என்பதும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவலாகவும் கூட வெளியிடப்படுகின்றது. பெரும்பாலான ஆஸ்திரேலியர்களின் மனதில் பனிப்பொழிவு என்பது ஒரு நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் சவுத் ஈஸ்ட் கோர்னரிலே காணப்படக்கூடிய ஆஸ்திரேலியன் அல்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை பகுதிகள் அதன் சிகரங்களில் தானாம் பெரும்பாலும் பனி வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் ஒரு இடம் டாஸ்மேனியா அங்கிருக்கக்கூடிய உயரமான பகுதிகளில் கூட ஒரு சில சமயங்களில் பனிப்பொழிவு இருக்கும். எனவே அதை தாண்டி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏனைய இடங்களில் பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகத்தானாம் காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் தலைநகர் கான்பரா என்று சொல்லி பார்த்தால் அது வந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு 500-600 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாகவும் கூட காணப்படுகின்றது. அதே நேரம் சதர்ன் டாஸ்மேனியா அங்கிருக்கக்கூடிய ஹோபார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அதுவும் கூட சற்று உயரமான ஒரு பகுதியாகவும் கூட இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு சீரான இடைவெளியில் கொஞ்சம் பனிப்பொழிவை சந்திக்கக்கூடிய முக்கிய நகரங்களாக இந்த 2 நகரங்களும் காணப்படுகின்றனவாம். ஒன்று வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் கான்பரா, மற்றது டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய ஹோபார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனைய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பனி பொழிவது என்பது ஒரு பெரும் கனவாகத்தான் இருக்கும் என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இன்றைக்கு ஏன் இதை பேசுகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் 2005 இதே நாள் ஆகஸ்ட் 10 மெல்பர்ன் மெட்ரோ ஏரியா அந்த பனிப்பொழிவை சந்தித்திருந்தது என்பதுதான் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பனிப்பொழிவு அமைந்திருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஒரு பெரிய ஒரு ஹெட்லைனை வந்து போட்டிருந்ததாம். சதர்ன் ஆஸ்திரேலியாவை பனிப்பொழிவு ஆச்சரியப்படுத்தி இருந்தது என்று சொல்லித்தான் அந்த ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து அப்போது வெளியிடப்பட்டதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது ஆஸ்திரேலியாவில் வந்து குளிர்காலமாக இருக்கின்றது. இருந்தாலும் மெல்பர்னில் இந்த குளிர்காலத்தில் சராசரியாக குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது ஒரு மிட் சிங்கிள் டிஜிட்டல் தானாம் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு 5-6 என்று சொல்லித்தானாம் அங்கு குறைந்த வெப்பநிலை நீடிக்கும், பிளஸில் தான் இருக்கும் என்பதையும் கூட நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம்
சிட்னி என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் ஆஃபிஷியலி அந்த பணியை அது பதிவு செய்யாத ஒரு இடமாகத்தான் நாம் காணப்படுகின்றது. சிட்னியில் இப்போதைய காலம் வரைக்கும் பதிவாக இருக்கக்கூடிய ஆல் டைம் கோல்டஸ்ட் டெம்பரேச்சர்னு சொல்லி பார்த்தால் அது வந்து 2.7 டிகிரி செல்சியஸ் ஆக தினம் பதிவாக இருந்தது. இது எப்போது என்று பார்த்தால் 1932 ஜூன் மாதம் 22 தேதி. அதுதான் சிட்னி பதிவு செய்திருக்கக்கூடிய குளிரான ஒரு வெப்பநிலை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வெப்பநிலையில் எல்லாம் பனி பொழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அந்த நகரம் பனியை சந்திக்கவில்லை என்பது தொடர்பான தகவல்கள் தான் ஆஸ்திரேலியாவும் பனிப்பொழிவும் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:27

0: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி,
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
7: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:41 ஆகியிருக்கின்றது. உலகம் வந்து அமைதியின்மையை இப்போது அதிகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற நிலையில் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து கடந்த வாரத்தின் இறுதியில், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இதில் 166 நாடுகள் வந்து கணிக்கப்பட்டுதான் இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் 2026 குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக அதிகமான அமைதியான நிலைமையில் இருந்து சிவியர் கான்ஃப்ளிக்டை சந்திக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் இந்த ஒரு இண்டெக்ஸில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த மேப்பிங்கையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் தொடர்பான மேப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் காட்டப்படக்கூடிய அந்த ரீஜன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறங்கள், அதில் தென்படக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக் பேட்டர்ன் வந்து கவனத்தை ஈர்ப்பதாகத்தான் காணப்படுகின்றது. உலகத்தின் மிக உயர்ந்த தர மதிப்பீடு பெற்றிருக்கக்கூடிய பல நாடுகள் ஐரோப்பாவில்தான் செறிவாக அமைந்திருக்கின்ற அதே நேரம் கிழக்கு ஐரோப்பா மற்றும் இந்த மத்திய கிழக்கு பகுதி, ஆப்பிரிக்காவின் ஒரு சில பகுதிகள் வந்து மிக குறைந்த அமைதித்தன்மை கொண்டிருக்கின்ற நாடுகள் காணப்படுகின்ற இடங்களாகவும் கூட அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இண்டெக்ஸை பொறுத்தளவில் இது வந்து 23 இண்டிகேட்டர்ஸை வைத்துத்தானாம் கணிப்பிடப்படுகின்றது. அதில் முதன்மையானவையாக இந்த சோஷியல் சேஃப்டி வந்து பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஆன்கோயிங் கன்ஃப்ளிக்ட், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, டெரரிசம், டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிலேஷன்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ், மிலிட்டரைசேஷன் போன்றவை வந்து முதன்மையான விடயங்களாக கணிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தான் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஆராயப்பட்டு அமைதியின் அடிப்படையில் வெரி ஹை என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த நிலையிலிருந்து வெரி லோ என்று சொல்லப்படக்கூடிய மிக குறைந்த நிலை வரையிலான 5 வகையாக அவை வகைப்படுத்தப்பட்டுத்தான் இந்த ரேங்கிங் வந்து கடைசியில் வெளியிடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த 2026 ஆண்டின் இப்போதைய நிலைமையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த லிஸ்டை பார்க்கின்ற போது முதல் 10 மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸாக வந்திருக்கக்கூடிய நாடுகளவே என்று சொல்லி கேட்டால் அதில் முதலாவது இடத்தில் ஐஸ்லாண்ட் காணப்படுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஐஸ்லாண்டை பொறுத்தளவில் அது வந்து தொடர்ச்சியாக 19வது ஆண்டாகவும் கூட உலகத்தின் மிக பாதுகாப்பான நாடாக நீடிப்பது என்பது பெரும் ஆச்சரியம் தரத்தக்கொரு விடயமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2008 ஆண்டுதானாம் முதல் தடவையாக இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் முதலிடத்தை அது பிடித்திருந்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாகவே அது 19வது ஆண்டாகவும் கூட பாதுகாப்பான ஒரு நாடாகத்தான் நீடிக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டில் அங்கிருக்கக்கூடிய அந்த அமைதி நிலை வந்து 2% இன்னமும் கூட மேம்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில வன்முறை போராட்டங்கள் அவை நடந்திருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தமைதான் இந்த அமைதி அங்கு மேம்பட்டிருப்பதற்கான காரணமாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். தனிநபர் பாதுகாப்பு உயர்வாக இருக்கின்றதாம். குறைவான மோதல்கள் தானாம் அங்கு நிகழ்கின்றது. இராணுவமயமாக்கல், இந்த மிலிட்டரைசேஷன் என்பது மிக குறைந்த அளவில் தானாம் அங்கு காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாகவே முதலிடத்தை ஐஸ்லாண்ட் பெறுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த காரணங்களும் கூட அங்கு அடுக்கப்படுகின்றன. இரண்டாவது இடம் என்று சொல்லி பார்த்தால் நியூசிலாந்து பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2025 ஆண்டில் பார்த்தால், அதாவது கடந்த ஆண்டில் 3rd பிளேஸில் தானே நியூசிலாந்து இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அதுக்கு 2nd பிளேஸ் கிடைத்திருக்கின்றது என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏசியா பசிபிக் ரீஜன் என்று சொல்லி பார்த்தால் அங்கு மிக பாதுகாப்பான நாடாகத்தான் நியூசிலாந்து காணப்படுகின்றது. அந்த ரீஜனில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மோதல்களின் அளவிலும் கூட குறைந்த பாயிண்ட்ஸ் தானாம் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதியான ஒரு நாடாகத்தானாம் நியூசிலாண்டும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த இரண்டாவது இடம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது இடத்தை பொறுத்தளவில் சுவிட்சர்லாந்து என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அழகான ஒரு நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு சரி பார்த்தால் 2025 அது வந்து 5வது இடத்தில் இருந்திருக்கின்றது. எனவே இந்த ஆண்டில் 3வது இடத்துக்கு அது முன்னேறி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். குற்ற செயல்பாடுகள் அங்கு குறைவாகவே காணப்படுகின்றதாம். அதே நேரம் இந்த இராணுவம் தொடர்பான நடுநிலை கொள்கை கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாடாகவும் கூட அது இருப்பதன் காரணமாகவும் உலகத்தின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் அதுவும் ஒன்றாக இப்போது தெரிவாகி இருக்கின்றது என்பதைத்தான்
நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முதல் மூன்று இடங்களில் ஐஸ்லாந்து, இரண்டாவதாக நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகியவை இடம் பிடித்திருக்கின்றன. அடுத்தது நான்காவது இடத்தில் ஸ்லோவேனியா இருக்கின்றதாம். ஐந்தாவது இடத்தை அயர்லாந்து பெற்றிருக்கின்றது. ஆறாவது இடம் என்று சரி பார்த்தால் ஆஸ்திரியா பெற்றிருக்கின்றது. ஏழாவது இடத்தில் போர்ச்சுகல். எட்டாவது இடத்தை சிங்கப்பூர் பெற்றிருக்கின்றதாம். ஒன்பதாவது இடத்தில் ஃபின்லாண்ட். பத்தாவது இடத்தில் ஜப்பான். பதினோராவது இடத்தில் டென்மார்க். பன்னிரெண்டாவது இடத்தில் மலேசியா. பதிமூன்றாவது இடத்தில் செக்கியா. மற்றும் பதினான்காவது இடத்தை கனடா பெற்றிருக்கின்றது. ஹங்கேரி வந்து பதினைந்தாவது இடத்தில் இருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் பாதுகாப்பான நாடுகளாக இந்த நாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் பீஸ்ஃபுல்னஸ் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் நாங்கள் எதிர்பார்த்ததை போல ஒரு சில நாடுகளாக காணப்படுகின்றன. இந்த 2026 அந்த ஒரு இண்டெக்ஸை பொறுத்தளவில் மிக அதிகமாகவே முக்கியமான பல நாடுகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா தானாம் அந்த ரேங்கிங்கில் கடைசியாக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிக அமைதியின்மை நீடிக்கக்கூடிய ஒரு நாடாக ரஷ்யா தெரிவாக இருக்கின்றது. அடுத்தடுத்த நிலையில் சூடான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ, யுக்ரைன், இஸ்ரேல், சவுத் சூடான், ஆப்கானிஸ்தான், யமன் மற்றும் சிரியா போன்ற நாடுகள் பீஸ்ஃபுல்னஸ் அமைதியின்மை நீடிக்கின்ற நாடுகளாகவும் அமைதி குறைவாக இருக்கின்ற நாடுகளாகவும் கூட இங்கு தெரிவாக இருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:47 நிமிடமாக இருக்கின்றது.

0: 11:52 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. முக்கியமான ஒரு விடயம், அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் விடைபெற இருக்கின்றோம். நாளை மாறு தினம் August 12 டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் வந்து நிகழ இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் அந்த ஒரு முழுமையான அந்த ஒரு மறைப்பையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமாம். கிரீன்லாந்து, ஐஸ்லாண்டு, நார்தர்ன் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் ஒரு சில பகுதிகள் போன்ற இடங்களில் வாழக்கூடியவர்கள் வந்து அந்த டோட்டாலிட்டியை வந்து காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த பார்ஷியல் எக்லிப்ஸை வந்து ஐரோப்பா, நார்தர்ன் ஆப்பிரிக்கா மற்றும் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் காணப்போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது நாசாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலதிகமான விவரங்களை நாளைக்கும் கூட நேற்று இன்று நாளையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு நாளை மறுதினம் August 12 நடைபெறப் போகின்றது. டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் சற்று குறைவாக முகில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெப்பநிலை வந்து 26 வரை உயர்ந்து 35 வரை நாங்கள் உணரப் போகின்றோம். எரிபொருள் விலை மாற்றமில்லாமல் நீடிக்கும் என்பதையும் கூட நாளைய தினத்தில் ஏற்படப் போகின்ற எரிபொருள் விலை நிலைமைகள் தொடர்பாகவும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களையும் மீண்டும் சந்திக்கலாம்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன்.
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732 கவுர் 647-233-6129
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.

0: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காட்டலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக தர தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால் மொபைல் டிவைசஸ் ஊடாக அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம்ஐ நாங்கள் பிரதான், அதாவது சில பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாக அவற்றை பார்த்து மகிழலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, இந்த வழியில் வழியே நாங்கள் வெப்பநிலை எப்படி இருக்கு, காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சிறந்த ஒரு வானிலை தான் இன்றைக்கு. சிறிதளவு மழை மாலை வேளையில் கூறப்பட்டிருக்கிறது. 25 இப்போது வெப்பநிலை இருக்கின்றது. 28 அதிகூடிய வெப்பநிலையாக இன்றைக்கு நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 27 முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் நாளைய நாள் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் நள்ளிரவுக்கு பின்னர் தெரிவிக்கப்படவில்லை. 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: பேசும் விழியே ஒரு பார்வை.

12:06 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், நல்ல விதராக இருக்குன்னு சொல்லி வழக்கம் போன்று இன்னும் கொஞ்சம் ஒரு சில வாரங்கள்லாம் இருக்கிறது. சம பிரேக் என்று சொல்லி அது நிறைவு பெற்று நாங்கள் பாடசாலைகளெல்லாம் மீள ஆரம்பிப்பதற்கு ஒரு சில வாரங்களே இருக்கின்றன. சரி, இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு வந்து வழமை போன்று தான், கண்மூடி திறக்கிறதுக்கு இடையில் ஓடி போன மாதிரி இருக்கும். சரி, இந்த நேரத்தில் நீங்கள் பீச்சுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து இன்றைய நாள் இதுவரையில் அப்டேட் வரவில்லை. ஆனால் நேற்றைய நாள் 11:50 காலை வேளையின் தகவலின் அடிப்படையிலே பார்க்கையில் டொரோனோ பகுதியில் இருக்கின்ற பீச்சஸில் மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச்சை தவிர ஏனி எல்லா பீச்சஸும் வந்து சேஃபாக இருக்கின்றன. அது மாத்திரம்தான் ஸ்விமிங்குக்கு ஏற்றதாக இல்லையென்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச் அது மட்டும்தான் சேஃப் இல்லை, ஏனி இடங்கள் சேஃபாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் தகவல் இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். இந்த நீங்கள் வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்திவிட்டு அல்லது பயன்படுத்தாமல் மீதம் இருக்கின்ற பொருட்களை அதை எப்படி சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்போது எது தொடர்பாக கூறியிருக்கிறது சிட்டி என்று சொன்னால், இந்த சமரில் வீட்டுக்கு எல்லாம் அல்லது தேவைகளுக்கு ஏற்ற வகையில் வந்து நீங்கள் வீடுகளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமர்ஸ் பெயிண்ட்ஸ் ஸ்டெயின்ஸ் இப்படி என்று சொல்லி ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அவற்றை வந்து சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் எப்போவும் இந்த மீதம் இருக்கின்ற பெயிண்டாக இருக்கலாம் ப்ரைமர்ஸாக இருக்கலாம் இவை எல்லாம் வந்து சரியான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களை கொண்டிருக்கின்றன. ஆகவே சரியான முறையில் வந்து அவற்றை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே வந்து நீங்கள் அவற்றை அந்த ஒரிஜினல் பேக்கேஜிங்லேயே வைத்து கொண்டால் நல்லது. அதை அப்படியே அதனோடே வைத்து மூடி சரியாக வந்து அதை இறுக்கி மூடி அல்லது சீல் பண்ணி முடிந்தால் நீங்கள் லேபிள் பண்ணி அது ஒரிஜினல் பேக்கேஜில் இல்லாவிட்டால் அதை வந்து லேபிள் பண்ணி ஏனென்றால் அது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அப்போதுதான் அதை அதற்கு பின்னர் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுவது தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அவை அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:09 வாட்ஸ்அப் ரவுண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்.

0: Ideal Dreams Entertainment and Maja Vazhangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.

12:21 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. என்னடா மழை வெளிச்சம் வானம் அப்படின்னு சொல்லி நிறைய தொடர்ந்து பாட்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது தொடர்பான ஒரு செய்தி தான் இந்த வாரத்தில். குறிப்பாக வந்து புதன் வியாழக்கிழமைகளில் இந்த விண்கல் மழை வந்து அதிக அளவில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் வெற்றுக்கண்ணாலேயே ஒன்டாரியோ முழுவதும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு பலருக்கு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கலாம். வெளி அந்த வானத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே அந்த கல் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டு விழுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது முதன் முதலாக 1962 இந்த வால்மீன், அதாவது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்வார்கள், அதை கண்டுபிடித்த லூயிஸ் ஸ்விஃப்ட் மற்றும் ஹோரேஸ் டட்டல் இவர்களுடைய பெயரை கொண்டுதான் அது உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காமெட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அவர்கள் தான் 1962 இந்த வால் நட்சத்திரத்தை அவதானித்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனுடைய அந்த எச்சங்கள் வந்து அப்படியே தெரியுமாம். அதே போன்று ஒரு இந்த காமெட், அதாவது இந்த வால் நட்சத்திரத்தினுடைய சுற்றுப்பாதை, அது சுற்றி வருகின்ற அந்த காலம் என்பது 130 காலமாக இருக்குமாம். இது வந்து எங்களுடைய சோலார் சிஸ்டத்தின் ஊடாக ஒரு 30 முன்னர் கடந்து சென்றிருக்கின்றது. அதற்கு பின்னர் இந்த ஆண்டு அது இப்படி ஒரு பெரிய ஒரு விண்கல் மலையை தரப்போகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அநேகமாக ஒவ்வொரு இந்த சம சீசனிலும் வந்து ஜூலை மாதத்தில் பிற்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரைக்கும் இந்த விண்கல் மலை வந்து இரவிலே வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த வாரத்தில் அதனுடைய அந்த பீக் இருக்க போகிறது. அதாவது புதன் வியாழக்கிழமைகளில் இரவில் நாங்கள் வானத்தை பார்த்தால் இந்த விண்மீன்களினுடைய அந்த மலை போன்று ஒரு காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 1 50 100 விண்கள் வரை விளை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் உங்களுக்கும் இதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து இதை பார்த்து கொள்ளலாம். புதன் வியாழக்கிழமைகளில் இரவு நேரத்தில் நாங்கள் வானத்தை பார்க்கும்போது இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இருக்கின்ற ஒரு விண்கல் மலையை விட இது வந்து 5-4 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாக இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னு சொன்னால் ஒரு இருண்ட வானமாக கிளியரான அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா கிளவுட்ஸ் வந்து எங்களுடைய அந்த காட்சியை மறைத்துவிடும். தெளிவான ஒரு வானம், அதே போன்று இருண்டிருக்கின்ற வானம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய நேரத்தின்படி பார்க்கையில் ஆகஸ்ட் 13 இது வந்து அதிக அளவுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அரசாங்கம் கூறிய விடயங்கள் ஆண்டாரியோவில் அதே போன்று இன்னும் யூனிஃபார்ம் மற்றும் ஜிஎம் மோட்டார்ஸ் இடையேயான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவின் உருக்கு உற்பத்தி நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை கெனடிய மாகாணங்களுக்கிடையில் கொண்டு செல்வதற்கான செலவுகளின் அரைவாசியை மீளளிக்க 100 மில்லியன் டாலர்களை மத்திய அரசு ஒதுக்குகின்றது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளினால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய உருக்கு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையிலும் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் உள்ளூர் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயினால் கொண்டுவரப்பட்ட தனித் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அதிமுக அடங்கலான அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவளித்துள்ளன. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்துவம், பெருமை மற்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை போற்றி பாதுகாக்கும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கூறுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். என்பது ஒரு மொழி மட்டுமன்றி அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரிகம் என்பதையும் தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உணர்வு என்பதையும் முழுமையாக உணர்ந்ததே தமிழ்நாடு அரசு என அவர் கூறியுள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக டிஎன்ஏ பரிசோதனை போன்றவற்றை செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளோ பணியாளர்களோ இலங்கையிடம் இல்லை என்பதே உண்மை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95
0: இயக்கம் 2225 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
3: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: நியூயார்க்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு. பிளைன்ல இருந்து பார்த்தேன்.
6: சசி, அது மன்ஹாட்டன்.
7: மேன் ஆளு ஹாட் தொப்பி அண்ட்
6: சன்கிஸ் வெயில் முத்தம்.

பன்னிரண்டு மணி 44 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் நாங்களும் கடந்த வார இறுதியிலன்னா நல்ல கொண்டாட்டமாக இருந்திருக்கு. நிறைய விதவிதமான உணவுகள் அப்படின்னு சொல்லி பல விடயங்களோடு இந்த நிறைய கொண்டாட்டங்களோடு சென்றிருக்கோம். சரி, இந்த வேளையில் நாங்கள் இப்போ கேப்பச்சி நூல்லாம் விட்டுட்டு இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், மேன்ஹாட்டன் அமெரிக்காவில் இருக்கின்ற நகரம் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கா வந்து கனடாவில் பல பொருட்களுக்கு வந்து இந்த டரிஃப் போன்றவற்றை கொண்டு வந்திருந்தது தெரிந்த விஷயம். கனடா மாத்திரமில்லை, உலகத்தின எந்த பகுதியையும் விடாமல் வஞ்சகமே இல்லாமல் 360 வந்து அவர் டரிஃப் எல்லாம் கொண்டு வந்தது தெரிந்த விடயம். சரி, இந்த நிலையிலே குறிப்பாக இந்த ஆட்டோமோட்டிவ் பகுதி வந்து பாதிக்கப்பட்டதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையிலே இப்போது இந்த ஸ்டீல் தொடர்பாக ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறியிருக்கிறது. அதாவது இந்த சுங்க வரிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு உதவுகின்ற நோக்கிலே வந்து அடுத்த ஆண்டுகளுக்குள் இந்த மாகாணங்களுக்கிடையிலே, ரீஜன்ஸுக்கிடையிலே, பிராந்தியங்களுக்கிடையிலே வந்து இந்த ஸ்டீலை கொண்டு செல்வதற்கான செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும், இதன் காரணமாக ஒரு 100 மில்லியன் டாலர்ஸ் அதை வந்து ரிபேட்டாக கொடுக்க இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது உற்பத்தியாளர்களுக்கு அந்த செலவில் வந்து பாதியை வந்து தாங்கள் அரசாங்கம் பொறுப்படுத்தி தாங்கள் செலுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படும். ஏனென்று சொன்னால் கனேடியர்கள் கனேடிய பொருட்களை வாங்குவதற்கு விரும்புகின்றார்கள். அதே போன்று அரசாங்கமும் கூட கனேடிய பொருட்களைத்தான் கனேடியர்கள் வாங்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள். இதனால் வந்து கனடா இன்னும் முன்னரெல்லாம் வேறு நாடுகளில் நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த நிலையில தான் இன்று தொடக்கம், அதாவது திங்கட்கிழமை இன்றைய நாள் தொடக்கம், இந்த நிறுவனங்கள் வந்து அந்த திட்டத்திற்காக, அதாவது அந்த ரிபேட்டுக்காக விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கோடை காலம் வரைக்கும் இருக்கும். அல்லாவிட்டால் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட இந்த 100 மில்லியன் டாலர் மதிப்பிலான அந்த தள்ளுபடி திட்டம், அந்த பணம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் வந்து கொடுத்து முடிக்கப்படுகின்ற வரையில் தொடரும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் ஒரு தனி பயனாளர் ஒருவர் அதிகபட்சமாக 50 மில்லியன் டாலர்ஸ் வரையில் பெறுவதற்கு தகுதி பெறுகின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இது ஒரு அவர்களுக்கு அந்த தொழிலில் ஈடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கப் போகின்றது. இது தொடர்பாக இன்றைய நாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஸ்டீவன் மேக்கினன் வந்து தெரிவித்திருக்கின்றார். 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
0: நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே 26 டிகிரியாக இருக்கின்றது. அதே போன்று இன்று அதிகுடிய வெப்பநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 28 இருக்க போகிறது. 3-4 மணி அளவில் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம், 27 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2026 திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுமாளலாம். அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு eastfm.ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டுமாள்வதற்கு. அதேபோன்று பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் உடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறதாம். அதாவது கனடிய பிரதமர் மாக்கானி அவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றாராம் ஒரு நபர். அதன் காரணமாக அவர் அந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் யார் என்று சொன்னால் மொன்றியலை சேர்ந்த 51 வயதான மார்க் பாலியே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. RCMPயினர் இதனை கூறியிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும், இது தொடர்பான விசாரணை August 5 தொடங்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த கருத்தினை வந்து இவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், இந்த 51 வயதான மார்க் பாலியே செனட்டு அதே போன்று இன்னும் பல அதிகாரிகளுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் கருத்துக்களை அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. RCMPயை பொறுத்தளவிலே ஒருவருடைய பாதுகாப்பு உணர்வை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலையும் வந்து தாங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வோம் அது யாராக இருந்தாலும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்ற ஏதாவது விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் கூட நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1-800-420-5805 அழைத்து நீங்களும் இது தொடர்பாக தெரிவிக்கலாம், அல்லது உங்களுடைய உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அழைத்து தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். சரி, டொரண்டோவிலே வந்து இனி பாடசாலைகளும் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்தில் வந்து வலிமையாக போலீஸார் வந்து சில கேம்பெயின்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பார்கள். இன்றிலிருந்து August 24 வரைக்கும் ஒரு 2 வார காலத்திற்கு டொரண்டோவும் வந்து அதாவது டொரண்டோ போலீஸாரும் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரு கேம்பெயின். இது என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக வந்து இது வந்து மைக்ரோ மொபிலிட்டி வெஹிக்கிள்ஸ், இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர் உட்பட இந்த வாகனங்களுக்கான ஒரு கேம்பெயினாக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், இவற்றினுடைய பாவனை இப்போது அதிகரித்து வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதை வந்து சரியாக இதற்குரிய அந்த சட்ட அமலாக்கங்களை கொண்டு வருவது, அது தொடர்பான விழிப்புணர்வுகளை கொண்டு வருவது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த கேம்பெயின் வந்து இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். August 24 வரைக்கும் தொடர இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்து 514 விபத்துக்கள் வந்து இந்த மைக்ரோ மொபிலிட்டி வாகனங்கள் தொடர்பாக கடந்த ஒரு ஆண்டில் இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 7 நிறைவடைந்த இந்த நேரத்தில் இதுவரையில் 514 விபத்துக்கள் வந்து சம்பவித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் 2 வந்து இ ஸ்கூட்டர்ஸ் தொடர்பான உயிரிழப்புகளும் இருந்தன அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இது தொடர்பான விழிப்புணர்வுக்கு இந்த கேம்பெயினை தாங்கள் முன்னெடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து இவர்கள் அந்த இல்லீகல் சைட் வாக் ரைடிங்கை செய்கின்றார்கள், ராங் வேலெல்லாம் டேர்ன் எடுக்கின்றார்கள், இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றனவாம். பார்க் பண்ணுவதும் வந்து சரியான இடத்துல பார்க் பண்ணுவதில்லை, பைக் லேன்ஸில் பார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே எல்லோருடைய பாதுகாப்புக்கும் தான் இந்த கேம்பெயின் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
6: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
7: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
11: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
10: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
12: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
13: 8 4 8 0 7 4.

1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்ஸ் வந்து இடைத்தேர்தல்கள் ஏராளமாக நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே இந்த நிலையிலே இன்னும் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், லிபரல் எம்பி ஜான் சென் இவர் வந்து தன்னுடைய பதவி விலகல் தொடர்பாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி அவர்கள் இது தொடர்பாக ஒரு இடைத்தேர்தலுக்கான அழைப்பினை விடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ஷான் சென் அவர்களை பொறுத்தளவிலே இவர் 2015 ஸ்காப்ரோ நோத் பகுதியை பிரதிநிதித்துவம் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இவர் பதவி விலக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், அவருக்கு வந்து சில குறிப்பிடத்தக்க அளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கின்றதாம். தன்னுடைய ஆரோக்கிய உடல்நல பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் தான் இந்த பதவி விலகலை இந்த மாதம் ஆகஸ்ட் 15 செய்ய இருக்கிறேன். அதாவது ஆகஸ்ட் 15 இவர் பதவி விலகுகின்றார் ஆபிஷியலாக அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஏன் அப்படி என்றால், கடந்த ஆண்டு ஃபோல் சீசனிலே தான் அட்டாவாக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு கடுமையான வாகன விபத்திலே இவர் சிக்கியிருந்தாராம். இதன் காரணமாக ஏற்பட்ட இந்த உடல்நல குறைவு காரணமாக தனக்கு பணி நிமித்தமாக அடிக்கடி பயணங்களையும் மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதனால தான் தான் தன்னுடைய குடும்பத்தினரோடு இது தொடர்பாக கலந்தாலோசித்து தன்னுடைய இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பதவி வந்து ரிசைன் பண்ண இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக தான் இதை பார்க்கின்றேன், தன்னுடைய அந்த எம்பி போஸ்ட் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று தொடர்ந்து வர இருக்கின்ற அந்த தன்னுடைய அந்த பகுதியை வந்து பிரதிநிதித்துவம் செய்ய வர இருக்கின்றவரும் தன்னை போன்றே இந்த பகுதிக்கு வந்து சேவை செய்வதற்கு விரும்புவார் அப்படின்னு சொல்லி தான் நம்புகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இவருடைய பதவி விலகல் தொடர்பாக பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி அவர்கள் அவருடைய இதுவரை காலத்திற்கான சேவைக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அவருடைய உண்மையான உழைப்பு, அதன் மூலம் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு மாத்திரமல்லாமல் கனடா முழுவதும் அவரால் கொண்டு வரப்பட்ட பல விடயங்களுக்கும் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று தொடர்ச்சியான அவருடைய ரெக்கவரி, அதே போன்று வர இருக்கின்ற பல விடயங்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறியிருக்கின்றார். 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற நேரலாம் எனும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாகாணம் தழுவிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். ஒரு குயிண்டால் நெல்லுக்கான ஊக்கத்தொகை 159 முதல் 289 ரூபாய்கள் வரை அதிகரிக்கப்படுவதுடன் ஒரே தடவையில் 156 ரூபாய்களுக்கு மேல் உயர்த்தி வழங்குவது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை கடந்த 5 ஆண்டுகளில் தொனிற்கு மொத்தம் 156 ரூபாய்கள் மட்டுமே உயர்த்தப்பட்ட நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் 130 ரூபாய்களுக்கு மேலாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஏற்பதில்லை என பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் தீர்மானங்களில் தலையிடும் நோக்கமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
1: East FM கேட்டது East FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் East FM உங்களுடன் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீட ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-89-2710, கவுர் 6472-33-6129.
7: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

ஒரு மணி 49 நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. யூனிஃபார் நிறுவனம், அதாவது தொழிற்சங்கம், இது வந்து ஜிஎம் மோட்டார்ஸோடு, ஜெனரல் மோட்டார்ஸோடு தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைய நாள் டவுன் டவுன் டொரண்டோவில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. யூனிஃபாரை பொறுத்தளவிலே இந்த தொழிற்சங்கம் வந்து அஷாவா அசம்பிளி பிளான்ட், அதே போன்று இங்கசோலில் இருக்கின்ற கேமி ஆலை, அது மாத்திரமல்ல செயின்ட் கேத்ரின்ஸ், அதே போன்று வுட்ஸ்டாக் போன்ற இடங்களில் இருக்கின்ற இந்த ஆப்ரேஷன்ஸ், அது மாத்திரமல்ல ஆண்டாரியோவில் இருக்கின்ற ஜிஎம் ஃபெசிலிட்டிஸ், இதில் இருக்கின்ற 4600 மேற்பட்ட தொழிலாளர்களை, உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையில தான் இந்த யூனியன் வந்து இப்போது ஜிஎம்மோடு தங்களுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே வந்து ஒரு புதிய ஒப்பந்தம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தான் இது. அந்த ஒப்பந்தத்திற்கான காலாவதி திகதியாக யூனியன் வந்து August 21 கொடுத்திருக்கின்றது. ஒரு டென்டேட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து அந்த திகதிக்குள் எட்டப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி, ஏற்கனவே ஃபோர்டு நிறுவனத்தோடும் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலே ஒரு 3 கால ஒப்பந்தம் வந்து எட்டப்பட்டிருந்ததாம். இது செப்டம்பர் மாதம் அமலுக்கு வர இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதிலே 3% வந்து இவர்களுக்கு ஊதிய உயர்வும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இப்போது அவர்கள் ஜிஎம்மோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஃபோர்டோடு ஒட்டப்பட்ட முடிவின் அந்த டீல் வந்து September 21 அமலுக்கு வருகின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிலையிலே கனடாவில் ஒன்டாரியோவில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் 100 காட்டுத்தீக்கள், 105 காட்டுத்தீக்கள் வந்து எரிந்து கொண்டிருக்கின்றனவாம். இதில் அரைவாசி அளவிலானவை கட்டுப்படுத்த முடியாதவை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வந்து அந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் வந்து இடப்பெயர்வுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 20,000 அளவிலே வந்து இவ்வாறு அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
7: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 26 டிகிரியாக இருக்கின்றது வெப்பநிலை. அதே போன்று இன்று ஒரு 3-4 மணி அளவில் சிறிதளவு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிளவும் ஒரு 6 மணியிலிருந்து சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதேபோன்று நாளை 27 அதிகூடிய வெப்பநிலை, சூரிய வெளிச்சம் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நள்ளிரவுக்கு பின்னர் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் டிவைசஸ் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு, அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

2:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கப்ரேஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கப்ரேஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இப்போது வந்து நாங்கள் பீச் பக்கம் போனோம் அப்படி என்று சொன்னால், இப்போது அப்டேட் வந்திருக்கின்றது. ட்ரோனோ பகுதியிலே சனி சைட் பீச் மட்டும், இது வந்து சவுத் ஆஃப் அலேக்ஷோ புளவாடியில் இருக்கின்றது. அது மாத்திரம்தான் இன்றைக்கு வந்து ஸ்விம்மிங்குக்கு ஏற்றதாக இல்லை என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இனி எல்லா இடங்களும் சேஃபாக இருக்கின்றன. மேரி கர்டிஸ் ஈஸ்ட் பீச் இன்றைக்கு வந்து சேஃபாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரே ஒரு பீச், சனி சைட் பீச் மட்டும்தான் சேஃபாக இல்லை என்பதையும் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். சரி, அப்படியே வந்து பார்க்கலாம்.

ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி ஜோன்றிலே வந்து 25 பவுண்ட்ஸ் ஆஃப் சஸ்பெக்டட் கொக்கெயின் வந்து காணப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லி போலீஸார் கூறியிருக்கின்றார்கள். நார்த் கரோலினாவில் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நேற்றைய நாளை பார்க்கையில் நாங்கள் இந்த விழாக்கள் தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்த்தும் நேற்று வந்து நேற்று அதற்கு முன்னர் அந்த அதாவது இந்த கடந்த வார இறுதியிலே 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையிலே வந்து அங்கே முதல்கட்டமாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் 1.8 2 மில்லியன் மக்கள் வரையில் வந்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களின் பின்னர் தான் சரியான ஒரு கணக்கீடு வரும். இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் வந்து அங்கே கூடியிருந்தார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வார இறுதியிலே நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் வந்து அதுவும் கவனம் பெற்றிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ideal Dreams Entertainment and Maja Vazhangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4374-2394-416-289-9993.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

2:21 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது ஒரு ரோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடர்பாக. இது வந்து புதன்கிழமை இரவு 9 மணியிலிருந்து, அதே போன்று

வியாழக்கிழமை அதிகாலை 5:30 வரையில் இந்த அதாவது நாளை மறுதினம் அன்று தொடங்கி அதற்கு பின்னர் திகதி எங்கேயோ இருக்கிறது. சரிதான், சரி. இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி புதன்கிழமை ஆகஸ்ட் 12 இரவு 9 மணி தொடங்கி வியாழக்கிழமை ஆகஸ்ட் 13 அதிகாலை 5:30 வரையில் அடிலைட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் வந்து மூடப்படுகின்றதாம். பவர் ஸ்ட்ரீட் தொடக்கம் ஈஸ்டர்ன் அவென்யூ வரையில் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈஸ்டர்ன் அடிலைட் பகுதிகளில் வந்து ஒரு மீள் திருத்த வேலை இடம்பெறுகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த வீதி முடக்கம் இருக்க போகிறது. அந்த பகுதியில் செல்பவர்கள் இதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றது. யோக் ரீஜனல் போலீசார் தாங்கள் 2 சந்தேக நபர்களை தேடி வருகின்றோம், அவர்களை அடையாளம் காண்பது தொடர்பாக தொடர்ச்சியாக முயன்று வருகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், கடந்த மாதத்திலே மாக்கத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியிலே 2 வாகனங்களுக்கு வந்து தீ வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஒன்று வந்து ஜூலை 24 இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி காட்காம்பே சர்க்கிள் பகுதியில் அதிகாலை 2:13 வந்து எமர்ஜென்சி க்ரூஸ் வந்து அழைக்கப்பட்டிருந்தன இந்த தீ பரவல் காரணமாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று தீயணைப்பு படையினர் இந்த தீயை வந்து அணைத்ததன் பின்னர் இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார்கள். 2வது வாகனம் ட்ரங்க் அது வந்து ஃபயருக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அது ஒரு சந்தேகத்திற்கிடமான தீ வைத்தல் சம்பவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகளில் வந்து வீடியோ பதிவுகளில் 2 சந்தேக நபர்கள், ஒருத்தர் வந்து ஒரு ஜெரி கேனை வந்து தூக்கி கொண்டு வருவது போன்றும், அந்த காட்காம்பே டிரைவ் பகுதியிலே இவர்கள் அதிகாலை 2 மணி அளவில் வாக் பண்ணி கொண்டிருந்தது தெரிந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் இந்த சம்பவத்துக்கு பின்னர் உடனடியாக அவர்கள் ஓடி செல்கின்ற காட்சியும் பதிவாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அருகே ஒரு டார்க் கலர் செடான் வாகனம் ஒன்றும் இருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில தான் அந்த சந்தேக நபர்கள் 2 பேரும் யார் அறுப்பாங்க அப்படின்னு சொல்லி தாங்கள் அடையாளம் காண்பது தொடர்பாக விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி யோக் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் உருகு உற்பத்தி நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை கனடிய மாகாணங்களுக்கிடையில் கொண்டு செல்வதற்கான செலவுகளின் அரைவாசியை மீளளிக்க 100 மில்லியன் டாலர்களை மத்திய அரசு ஒதுக்குகின்றது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளினால் பாதிக்கப்பட்டுள்ள கனடிய உருகு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையிலும் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் உள்ளூர் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயால் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அதிமுக அடங்கலான அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவளித்துள்ளன. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்துவம், பெருமை மற்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை போற்றி பாதுகாக்கும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கூறுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமன்றி அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரிகம் என்பதையும் தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உணர்வு என்பதையும் முழுமையாக உணர்ந்ததே தமிழ்நாடு அரசு என அவர் கூறியுள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக DNA பரிசோதனை போன்றவற்றை செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளோ பணியாளர்களோ இலங்கையிடம் இல்லை என்பதே உண்மையென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-8-9552.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, த கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
8: FM 102.7 EastFM.ca.

2:45 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரான்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே பார்க்கலாம், இப்போது குபேக்கனுடைய பிரீமியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தாங்கள் மீளவும் வந்து அமெரிக்காவினுடைய வைன்ஸை கடைகளில் ஷெல்ஃப்ஸுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறோம். ஆனால் சும்மா இல்லாமல் இல்லை, இந்த வர்த்தக பேச்சுக்களில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். அப்படி முன்னேற்றம் ஏற்படுகின்ற பட்சத்தில் வந்து தாங்களும் மீளவும் அமெரிக்காவினுடைய வைன்ஸை வந்து விற்பதற்கு தயாராக இருக்கின்றோம்னு சொல்லி கூறியிருக்கின்றார். குறிப்பாக வந்து ஃபாரஸ்டி, அல்மினம், மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று எந்த ஒரு நடவடிக்கையும், அதாவது தங்களுடைய மாகாணத்தின் குபேக் மாகாணத்தினுடைய சப்ளை மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய, பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும், அதே போன்று தங்களுடைய கல்ச்சர், லாங்குவேஜ் போன்றவற்றுக்கு இந்த பாதகம் வரக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய விடயத்தையும் தாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற போது தாங்கள் மீளவும் அமெரிக்க வைன்ஸை விற்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இப்படி ஏற்கனவே வந்து கனடாவும் ஒரு சில தளர்வுகளை செய்து August 19 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக கொண்டு வர இருக்கின்ற வரிகளை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 2:46

2:51 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரஷிதா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
2: 416-461-6401.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rock Star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் .com.

மணி வரை திசையெங்கும் கிழக்கோடு இணைந்திருக்க போறீங்க. ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 34 உள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு அல்லது விளம்பரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212. எங்களது மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. திசையெங்கும் கிழக்கு ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து. இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

3:09 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் அப்படியே ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம். இந்த பாலிவுட் ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வார இறுதியில் என்னென்ன திரைப்படங்கள் என்னென்ன இடத்தப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தால், 5வது இடத்துல டாய் ஸ்டோரி 5, 4வது இடத்துல சூப்பர் ட்ரூப்பர் என்று இந்த வாரம் வெளியான திரைப்படமும், 3வது இடத்தில் இந்த வாரம் வெளியான ஒரு ராம் காம் அப்படின்னு சொல்லலாம், ஒன் நைட் ஓன்லி திரைப்படமும், 2வது இடத்துல தொடர்ந்தும் வந்து அதிகமான வசூலை பெற்ற ஒடிசி திரைப்படம் இப்பொழுது 2வது இடத்துல இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த வார இறுதியில் 32 மில்லியன் டாலர்களை மொத்தம் வசூலித்திருக்கின்றது. மொத்தமாக 461 மில்லியன் டாலர்களை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கின்றது. அதே மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் இந்த வாரம் 145 மில்லியன் டாலர்களை வசூலித்திருக்கின்றது. இதுவரைக்கும் 655 மில்லியன் டாலர்களை இந்த திரைப்படம் மொத்தமாக வசூல் செய்து 1வது இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கு. 3:11 இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

0: காட்டுக்குரு பண்பலை
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 416-779-2323
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17

0: பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். The Chop Shop Barbers, 2901 Markham Road, Markham and Macnicol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

மூன்று மணி 23 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தர காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிறதுனால பொதுவாகவே வந்து அதிகமாக காசு கூடுற விடயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான், அதாவது ஸ்கூல் சப்ளைஸ். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த காசு சேமிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்களுக்கான விலை தான் அதிகரிக்குது. ஸோ பேக் டு ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஆனுவல் ஷாப்பிங் இவெண்ட் இன் கனடாவாக இருக்கு. ரீட்டைல் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் டாலர் ஈச் இயர் வந்து கலெக்ட் ஆகுமா. அதுலயும் குறிப்பாக ஸ்கூல் பேக்ஸ் வந்து இதுல அதிகமான ரெவென்யூ கலெக்ட் பண்ண. அண்ட் ஆர்சிசி ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் மட்டுமே $600 to $750 பெர் கிட்ஸ் ஆக இருக்கு. இதுல எலக்ட்ரானிக்ஸும் உள்ளடக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரீட்டைல் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷன் ஸ்கூல் சப்ளைஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து அதிகரிக்குது. ஸ்டேபிள் ஐட்டம்ஸ் லைக் பேக் பேக்ஸ், பென்ஸ், பென்சில்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து விலை அதிகரிப்போடு இருக்கிறதுனால, இப்போ இந்த வருடம் வந்து இந்த பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஷாப்பிங்கை மட்டுமே வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணால் நிறைய காசு சேமிக்கலாம் அப்படின்றத வந்து இப்பொழுது சொல்லியிருக்காங்க. 3:24 ஒலிக்கின்றது DC திரைப்பட பாடல்.

0: 3:28 நிமிடம் டிசி திரைப்படத்தில் இருந்து அடுத்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூறையின் கீழ் வழங்கி வருகின்ற நிறுவனமாக கனடா பைலட் ப்ரோக்ராம் திகழ்ந்து வருகின்றது. நீண்டகால அனுபவம் பெற்ற வல்லுநர்களினுடைய துணையோடு தொழில் முறையில் இந்த இமிகிரேஷன் சேவைகளை கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்கி வருகின்றவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 1370 டோன்மில் சோடன முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கனடா பைலட் ப்ரோக்ராமை தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 குறிப்பாக நீங்கள் இமிகிரேஷன் சார்ந்த தேவைகள் என்று வருகின்ற பொழுது கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக அவற்றினை சரியான முறையில் செய்து கொள்ள முடியும். இந்த துறையில் நீண்ட காலமாக அனுபவம் பெற்றவர்கள் என்பதால் ஏராளமான அனுபவத்தோடு உங்களுக்கான இந்த சேவைகளை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். பல்வேறுபட்ட துறைசார் வல்லுநர்களின் துணையோடு இந்த சேவைகளை கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்கி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் என்று வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் இருக்கின்றன. உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நீங்கள் இலங்கையில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை நீங்கள் சரிவர செய்து கொள்வது மிக முக்கியமானது. எனவே இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை கூட குறைவான நிராகரிப்புகளோடு உங்களுக்காக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகிறமை குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450 அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படுத்த வேலை உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. நேரடியாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து KSDTA டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகிறது. இந்த டாக்குமெண்ட்டில் நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அவற்றினை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பது முக்கியமானது. என்று சொன்னால் வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது என்பது முக்கியமல்ல. என்ன காரணத்துக்காக அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பதுதான் மிக அவசியமானது. அதற்கு இந்த KSDTA டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் பெறுவதனூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 அதேவேளையில் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை தேவையப்படின் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் மூலம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450

0: வாரங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற நேரலாம் எனும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். ஒரு கியூண்டால் நெல்லுக்கான ஊக்கத்தொகை 159 முதல் 289 ரூபாய்கள் வரை அதிகரிக்கப்படுவதுடன் ஒரே தடவையில் 156 ரூபாய்களுக்கு மேல் உயர்த்தி வழங்குவது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை கடந்த 5 ஆண்டுகளில் தொன்னுக்கு மொத்தம் 156 ரூபாய்கள் மட்டுமே உயர்த்தப்பட்ட நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் 130 ரூபாய்களுக்கும் மேலாக அதிகரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் பொலிஸ்மா அதிபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஏற்பதில்லை என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் தீர்மானங்களில் தலையிடும் நோக்கம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசை எங்கும். அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தில் நடைபெற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வந்து முதலிடம் அளிக்கும் வகையில் முதல்வர் விஜயால் முன்மொழிக்கப்பட்ட அந்த தனி தீர்மானத்திற்கு திமுக மற்றும் அதிமுக ஆதரவு தந்திருக்கு. தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் நடைபெற நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் கட்டாயம் முதல்ல பாடப்பட வேணும் அப்படின்றத சட்டப்பேரவையில் வந்து இன்னைக்கு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனை முதல்வர் விஜய் வந்து முன்மொழி தங்களது கருத்தை வந்து தெரிவித்த பிறகு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இந்த தீர்மானத்துக்கு பிறகுதான் தமிழகத்தில் ஆளுநர் பங்கு பெற்ற நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: உங்கள் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நட முடியும். 1370 டோல்மில் சூடன் முகவரியில் கனடா பைலட் ப்ரோக்ராமினுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் சகலவிதமான குடிவரவு சார்ந்த தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றி தருகின்றார்கள். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் அவர்கள் இந்த குடிவரவு சார்ந்த சேவைகளை உங்களுக்காக வழங்கி வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு உள்ள 437-999-4450 கனடாவுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்பங்களுடைய நண்பர்களையோ நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இலங்கையிலிருந்தோ அல்லது வேறு நாடுகளிலிருந்தோ இவ்வாறு விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நீங்கள் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது நீங்கள் உயர்வான பலனினை பெற்றுக் கொள்ள முடியும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி இருக்கின்றீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை ஒரு ஃபெயிலியராக கருத தேவையில்லை. உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தினை செய்து கொள்கிற பொழுது அதனுடைய அந்த விண்ணப்பத்தில் இவ்வாறான விடயங்களை கொடுத்திருக்கின்றீர்கள், இவ்வாறான ஆவணங்களை வழங்கியிருக்கின்றீர்கள், என்ன காரணத்துக்காக அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இவ்வாறான விடயங்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஸ் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங்ஸிடமிருந்து நேரடியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. இவ்வாறான விவரங்களை அந்த டாக்குமெண்ட்ரூடாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பது பொருத்தமானது. என்று சொன்னால் வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. என்ன காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் விண்ணப்பித்துக் கொள்வது, திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வது முக்கியமானது. அதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450 அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் மற்றும் ஸ்டடி விசா, இவ்வாறு பல்வேறுபட்ட விசா சேவைகளை பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்து பெற்றுக் கொள்ளவும் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலர்களுக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி.
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.

நேரம் 3:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், சுனநிலை 34 உள்ளது. இன்று மாலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்க போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம்இன் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. ஏராளமான தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற திரைப்படம் இந்த டாக்ஸிக். கேஜிஎஃப் புகழ் பேன் இந்தியா ஸ்டாரான யாஷ் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. டாக்ஸிக் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் ரிலீஸிங் இவெண்ட் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருந்தது. இதில் நிறைய விஷயங்கள், குறிப்பாக தனது திரைப்படங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்து என்றைக்குமே பங்கு பெறாத நயன்தாரா இந்த திரைப்படத்தில் ப்ரொமோஷனுக்கு பங்கு பெற்றிருந்தாங்க. அதை பற்றி கேள்வி கேட்ட போதும், இது வந்து ஒரே ஒருத்தருக்காக தான் நான் பண்ணேன், அது வந்து என்னை எப்படி அவர் இந்த வாரம் அணுகினார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் இயக்குனரோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களோட நான் ஒரு நாயகதாநாயகியாக நடித்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் அவங்கள கீத் மோகன்தாஸை ஒரு இயக்குனராக பார்த்து, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விடயம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை கீத் மோகன்தாஸ் இவங்க வந்து நலந்தமயந்தி ஹீரோயின் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, தாரா ஸ்டாரியா, ருக்மணி வசந்த், ஹுமா குரேஷின பலர் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்துக்கு ராஜீவ் ரவி ஒளிப்பதிவு செய்திருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து ரவி பாஸ்ரூஸ், விஷால் மிஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ் பாஸ்கி ஆகியோர் வந்து இணைந்து இசையமைத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும். எதிர்வரும் 26 தேதி இந்த திரைப்படம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது, அதுவும் பேன் இந்தியாவை ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷில் கூட வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இதில் வந்து கீத்து மோகன்தாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மலையாளத்தில் ஒரு சிறந்த நடிகையாக திகழ்ந்த இவங்களுக்கு ஒரு இயக்குனர் ஆகிற ஒரு கனவோடு தான் வந்து இருக்காங்க. அண்ட் அது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இயக்குன திரைப்படம் கூட ஆஸ்கர் வரைக்கும் சென்றிருக்கின்றது. அண்ட் அதை தொடர்ந்து இப்பொழுது டாக்ஸிக்குங்கிற பிரம்மாண்ட திரைப்படத்தில் இயக்குனராக இருக்காங்க. அகேன் எதிர்பார்ப்புகளும் அதிகம். அண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் 26 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 மணி

நேரம் 4:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்ஏ திசையெங்கும் கிழக்கு. ஸோ இந்த நேரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன் டிமேண்ட் ஃபார் ஹைடெக் ப்ராடக்ட்ஸாக இருக்குது அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு. சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஹையர் தேன் ப்ரெடிக்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹைடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வெஹிக்கல் வந்து இதில் அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு கஸ்டம் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் சைனாவோட ட்ரேட் சர்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா US டாலர்ஸுக்கு 112.5 பில்லியன்ல இருந்து 125.6 பில்லியனாக உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 24% வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு முக்கியமான செக்டர்ல தான் காணப்படுது. அது ஒன்று எலக்ட்ரானிக், இன்னொன்று வந்து வெஹிக்கல். ஆனால் இதில் இந்த வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்க போகுதும். அதே மாதிரி வந்து இந்த ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப்மெண்ட்ல வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு, அதாவது மிடில் ஈஸ்ட்டுக்கு போக வேண்டிய அலுமினியம் இன்டரப்ட் ஆச்சு. அப்படி இருந்த போதிலும் இப்போ இந்த ரெண்டு செக்டர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. அதுலேயும் இந்த ட்ரேட் டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் டு சப்ளை வைடோல் மெஷினரி கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த வளர்ச்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னதான் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் விதித்தாலும், திருவை வரிகள் விதித்தாலும், அது இந்த ஒரு செக்டர்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரலை அப்படின்றது தான் இந்த டேட்டா சொல்லியிருக்கு. 4:07.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana ahmed thamseen 4378607002
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road Suite 408 Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074
8: Ideal Dreams Entertainment and Maja Valangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.

0: 4:20 ஒழித்தது கோச்சடையான் திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு தீவிர நிலைமையில் இருப்பதாக இப்பொழுது அவரோட மகன் ஹண்டர் பைடன் வந்து சொல்லியிருக்காரு. மிகவும் வலி மிகுந்தது இந்த புற்றுநோய், எனது தந்தையை வந்து முடக்கி விட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவி வகித்த போதே இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த விதை பையில பரவிய இந்த புற்றுநோய் காரணமாக தான் அவர் அப்போது சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பதவி காலத்தில் ஜோ பைடனின் பெரும்பாலான பணிகளை வந்து அன்றைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வந்து கவனித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற தோல்வியை சந்தித்த ஜோ பைடன் வந்து அதுக்கு பிறகு தனக்கு புற்றுநோய் பாதிப்பு மிக தீவிரமான நிலையில் இருப்பதாக கடந்த மே மாதத்திலேயே அவர் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் அவ்வப்போது ஏற்படுத்தப்படுகிற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக செய்து தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். விசிட்டர் விசா நடைமுறைகள் என்று வரும்பொழுது தொடர்ச்சியாக கனடாவில் விசிட்டர் விசா நடைமுறைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த விசிட்டர் விசா வழங்குவது நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடும். ஆனால் தொடர்ச்சியாக விசிட்டர் விசாவோடாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும் என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்கள் இந்த விண்ணப்பங்களை மிகச் சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அதிகரித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பம் ஊடாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களின் நண்பர்களையோ நீங்கள் இலங்கையில் இருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ கனடாவுக்கு வரவழைக்க முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 1370 டோல்மில் ரோட் என முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கிறீர்கள், விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால் கூட கவலைப்படுத்த வேலை உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அந்த விண்ணப்ப நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதே முக்கியமானது. இதற்காக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் விசா ப்ராசஸிங்ஸிடமிருந்து நேரடியாக பெறுகின்றது. இந்த விண்ணப்பத்தினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி அதில் என்னென்ன விடயங்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், என்னென்ன தவறுகள் உள்ளன, என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் இப்படி தருகிறது. அதுவேளையில் உங்களுடைய விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் கனடா

பைலட் ப்ரோக்ராம் நட முடியும். தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லோயர் சூடாக இந்த அப்பீல் நடைமுறைகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. இப்போது கனடாவுக்கு மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்கின்றது. ஃபேமிலி விசிட், டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம், அல்லது ஸ்டடி விசாவாக இருக்கலாம். பல்வேறுபட்ட விசா ஒழுங்குகளை பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, ஹங்கரி, அயர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் உருக்கு உற்பத்தி நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை கெனடிய மாகாணங்களுக்கு இடையில் கொண்டு செல்வதற்கான செலவுகளின் அரைவாசியை மீளிழக்க 100 மில்லியன் டாலர்களை மத்திய அரசு ஒதுக்குகிறது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய உருக்கு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையிலும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் உள்ளூர் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயால் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அதிமுக அடங்கலான அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளித்துள்ளன. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்துவம், பெருமை மற்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை போற்றி பாதுகாக்கும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கூறுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமன்றி அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரிகம் என்பதையும் தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உணர்வு என்பதையும் முழுமையாக உணர்ந்ததே தமிழ்நாடு அரசு என அவர் கூறியுள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளில் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக டிஎன்ஏ பரிசோதனை போன்றவற்றை செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளோ பணியாளர்களோ இலங்கையிடம் இல்லை என்பதே உண்மை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

0: 4:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பாலர் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே குறையும் கீழ் வழங்கி வருகின்றது கனடா பைலட் புரோகிராம். குறிப்பாக விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கவலைப்படுத்த வேலை உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் எப்படி தருகின்றது. உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பாங்கத்தவர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பத்தை மீளவும் செய்து வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமை என்று வருகின்ற பொழுது அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் வழங்கிய தரவுகள் ஆவணங்கள் அந்த பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது முக்கியமான காரணமாக இருக்கலாம். எனவே வெறுமனை தவறுகளை திருப்தி கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பதே மிகவும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு கனடா பைலட் புரோகிராம் வழிவகைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கனடா பைலட் புரோகிராம் பெறுகின்றது. இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட அந்த விசிட்டர் விசா விண்ணப்பத்தினுடைய தரவினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டாக்குமெண்டில் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எவ்வாறான தரவுகளை கொடுத்திருக்கின்றன, எவ்வாறான தவறுகள் எடுத்திருக்கிறீர்கள், என்னென்ன விடயங்கள் அந்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதனை பயன்படுத்தி அதனை அறிந்து கொண்டு இவ்வாறு மீளவும் விண்ணப்பிப்பதே மிக முக்கியமானது. குறிப்பாக ஏன் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது பற்றிய சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் எப்படி தருகிறது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ இலங்கையில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ வரவழைத்துக் கொள்ள முடியும். எனவே விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதாக இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மீளவும் விண்ணப்பித்துக் கொள்வதாக இருக்கலாம். அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு அது மட்டுமல்லாமல் தகுந்த காரணங்கள் இருக்கும் இந்த விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றினை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரணியோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் புரோகிராம் ஆட்சியோடு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கனடாவுக்கான விசா சேவைகள் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் இப்பொழுது விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக விசிட்டிங் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ ஃபேமிலி விசிட் நோக்கங்களுக்காகவோ அல்லது ஸ்டடி விசாவாகவோ இருந்தாலும் நீங்கள் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இட்லி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450.

4:52 திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5 மணிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வரப்போகுது. என்னோட இன்னைக்கு வந்து நீண்ட நாட்கள் கழித்து அவங்க தான் அவங்களே தான் வந்திருக்காங்க. நாங்கள் உங்களுக்காக காஃபி டபுள் டபுளில் சந்திக்க போகிறோம். ஸோ 5 மணிக்கு உங்களுக்காக ஈஸ்ட் எஃப்எம்எல் காஃபி டபுள் டபுள் வரப்போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க. நம்புற மொழிக்கின்றது இதய முரளி திரைப்பட பாடல்.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் 7 ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.

0: நேரம் 5 மணி 5 மணினா காஃபி டபுள் டபுள். வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் வர்ஷிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அதாவது நான் தனியா பண்ணி இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிப்பேன், ஐயோ ஜஸ்மிதா இல்லையே, மறுபடியும் வணக்கம் சொல்லி ஜஸ்மிதா வெல்கம் பண்றதுல என்ன ஒரு ஆனந்தம்.
1: விவரங்கள்
0: விளம்பரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அழைக்கலாம் 416-8-2-4-1-2-1-2.
1: அதே போன்று இஸ்டெஃபமின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: ஸோ இன்றைக்கி வந்து காஃபி டபுள் டபுள் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக வரப்போகுது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் எந்த ஒரு நேர்களையும் இணைத்துக்கொள்ள முடியாது. பட் உங்களுக்காக நாங்கள் பாட்டு தாரோம்.
1: நாங்கள் வந்து உங்களோட கதைக்கு முடியாட்டிலும் நாங்க வந்து செம பாட்டு போட்டு உங்களை நல்லா ஹாப்பியா ஜாலியா வச்சிருக்க போறோம்.
0: ஆமா, சோ இன்னைக்கு வந்து உங்களுக்காக வழக்கமா நீங்க உங்களுக்காக பாடல் கேப்பீங்க, நாங்க இன்னைக்கு உங்களுக்காக பாடல் தர போறோம்.
1: எல்லாருக்குமே டெடிகேட் பண்றேன்.
0: ஆமா, சோ ஆகவே வந்து இது இன்னாருக்கு மட்டும் இல்ல அப்படின்றத எல்லாருக்கும் சேர்ந்து இப்ப அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா புரியாத ஒரு பாசையில அவர் பாடின பாடல நாங்க உங்களுக்காக தரப்போறோம். அவர் வந்து இப்ப ஒரு நடிகரா வந்து இப்ப அரசியல்வாதியாவும் குதிக்க போறாரு. அவர் நடிச்ச படம் இன்னும் வரல, ஆனா பாட்டு வந்துருச்சு.
1: பாட்டு வந்துச்சு, முதல் பாட்டின் லிரிக்ஸ் தான் விளங்காது, இப்ப பாட்டின் பேரே விளங்கல, கேட்டு பார்த்தோம்.
0: அதேதான் ஆகவே இன்னைக்கு வந்து கொஞ்சம் இப்படிதான் உங்களுக்கா நிகழ்ச்சி வரும். ஆகவே வந்து டோன்ட் வெரி பி ஹாப்பி, பட் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக நாங்க பாடல் தருவோம்.
1: எஸ்

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
8: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:15 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: சோ இந்த நேரத்தில் உங்களுக்காக கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக. சரி, நாங்கள் மறுபடியும் உங்களுக்காக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு வந்து ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து எங்களால் நேர்களை இணைத்துக்கொள்ள முடியல. ஆனாலும் வந்து இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் வந்து உங்கள் சார்பில் உங்களுக்காக நாங்கள் பாடல் தந்துட்டுருக்கோம்.
0: நாங்கள் வளமையாக சொல்கிறது போன்று உற்சாகமான பாடல்கள், அதாவது உங்களால் உங்களோட கதைக்க முடியாட்டிலும் நாங்கள் வந்து உங்களுக்காக சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வச்சுருக்கின்றோம். அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு பாடலாம்.
1: இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கனடா பாலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பங்கத்தவர்களையோ விசிட்ட விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். கனடாவில் விசிட்ட விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விசிட்ட விசாவுடாக உங்கள் அன்புக்குரியவர்களை கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நீங்கள் விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணுவது என்று வருகிற பொழுது வெறுமனே அந்த இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபார்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. எனவே இதனை சரியான முறையில் செய்து கொள்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. 1370 டோன்மில் சூடன முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகிறது. விசா ப்ராசஸிங்ஸிடம் இருந்து கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நீங்கள் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான தகவல்களை கொடுத்திருக்கிறீர்கள், என்ன ஆவணங்களை வழங்கியிருக்கிறீர்கள், என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளினுடைய கொமெண்ட்ஸ் என்ன என்பது பற்றிய பல்வேறு பட்ட விடயங்களை அறிந்து கொள்ளும். இதனை அறிந்து கொண்டு அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பிலே கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு

போனில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் செய்திருக்கின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவேளையில் இப்பொழுது கனடா மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட், பிசினஸ் விசிட் போன்ற தேவைகள், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, ஹங்கரி, அயர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, Petrukolvadil, Siramangale Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nai, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
4: East FM Tamil Seidhigal.
5: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற நேரலாம் எனும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
6: தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். ஒரு குவிண்டால் நெல்லுக்கான ஊக்கத்தொகை 159 முதல் 289 ரூபாய்கள் வரை அதிகரிக்கப்படுவதுடன் ஒரே தடவையில் 156 ரூபாய்களுக்கு மேல் உயர்த்தி வழங்குவது தமிழக வரலாற்றில் இதுவே முதன்முறை எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை கடந்த 5 ஆண்டுகளில் தொன்னுக்கு மொத்தம் 156 ரூபாய்கள் மட்டுமே உயர்த்தப்பட்ட நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் 130 ரூபாய்களும் மேலாக அதிகரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
5: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் போலீஸ் மாதிபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஏற்பதில்லை என பேராயர் மல்ஹம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் தீர்மானங்களில் தலையிடும் நோக்கமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரம் திரைப்படத்திலிருந்து அளித்தது பாடல். இசை வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான். இப்படி வந்து அந்த அண்டர் ரேட்டட் ஜெம்ஸ் எல்லாம் வந்து அப்பப்பா அவர் குடுக்கறது உண்டு. அதை பார்த்தா தான் தெரியும், ஓ மை காட் ஹி இஸ் ஒன்.
1: அதான் நானும் இப்பதான் பாக்கக்குள்ள அட இவரே இப்படி எல்லாம் பாட்டு போட்டுருக்கேன், அதிசயமா இருக்கு.
0: ஆமா, இவர் தான் அந்த பாய்ஸ்லயும் வந்து ட்ரம்மர் அப்படின்னும் போது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது என்ன ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வந்து உங்களுக்காக காஃபி டபுள் டபுள்ல நாங்க உங்க தேர்வா உங்களுக்காக பாடல் தந்துட்டு இருக்கோம். சோ ஆகவே வந்து நாளைக்கு நீங்க கண்டிப்பா இணைந்து கொள்ளலாம், உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். பட் இன்னைக்கு உங்க சார்பில் நாங்க உங்களுக்காக பாடல் தந்துட்டு இருக்கோம். அந்த தகவலோடு கனடா பாடல் ப்ரோக்ராம் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பாங்கத்தோடையோ நீங்கள் விசிட்டர் விசாவுடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக நீங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம், 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான மீளதொரு வாய்ப்பினை கனடா பயல் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. குறிப்பாக இந்த விசிட்டர் விசாவை மீளவும் விண்ணப்பித்துக் கொள்வது, நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை மீளவும் செய்து கொள்வது என்று வருகிற பொழுது வருமணி தவறுதல்களை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது மிகவும் முக்கியமானது. அதுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. இந்த விண்ணப்பத்தில் இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள், ஆவணங்கள், என்ன காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளினுடைய கருத்துக்கள் என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். அவற்றினை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது, குறிப்பாக தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே இதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் இந்த டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம், 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் விசா விண்ணப்பங்களை செய்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து வருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும், 437-999-4450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமன்றி பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பயல ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான விசிட்டிங் விசா இருக்கலாம், டூரிஸ்ட் விசாவாக அல்லது ஸ்டடி விசாவாக என்று சொல்லி பல்வேறுபட்ட விசா ஒழுங்குகளை கூட நீங்கள் இப்பொழுது கனடா பயல ப்ரோக்ராம் ஊடாக செய்து பெற்றுக் கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழைக்க 437-999-4450. 437-999-4450.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: Everything you like, everything you need is found only here.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:48 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: இன்னைக்கு காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக ஒரு புதிய விதத்துல வந்துட்டு இருக்கு. நாங்க உங்களுக்காக பாடல் தந்துட்டு இருக்கோம். டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26°C உடல்நிலை 34°C உள்ளது. அடுத்த பாடல் ரச்சகன் திரைப்படத்துல இருந்து அப்படியே அந்த நாஸ்டால்ஜியா நாங்க கொண்டு வரோம் உங்களுக்காக. யாரே
0: என்னதான் 2K சாங்ஸ் கேட்டாலும் 90 சாங்ஸ் மாதிரி வராது இல்லையா?
1: அம்மா இப்ப என்ன சொல்ல வரீங்க, 90s இஸ் பெட்டர் தென் 2K-ன்றீங்களா?
0: All this gold.
1: என்னது 90s ஓல்டா?
0: ஐயோ
1: எங்களுக்கு எல்லாம் ஓல்டுனா 80s 70s-னோ. அந்த பொண்ணு பாட்டுக்கு இப்ப 90s ஓல்டு இருந்துச்சு. Oh my god, 90s kid me.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவை வழங்குகிறார். 416-299-1020.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
7: 416-461-6401.

0: நேரம் சரியாக 6 மணி ஆகிவிட்டது. நாங்களும் காஃபி டபுள் டபுளின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காஃபி டபுள் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நாங்கள் உங்களுக்காக பாடல் தந்துட்டு இருக்கோம். எங்களோட நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ளணும்னா
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழோட இணைந்து கொள்ளலாம்.
1: யூடியூபில் இணைந்து கொள்ள
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதே மாதிரி மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்
0: 416-824-1212.
1: எங்களது மின்னஞ்சல் முகவரி
0: eastfm102.7@gmail.com.
1: இன்னைக்கு உங்களுக்காக நாங்க பாட்டு தந்துட்டு இருக்கோம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
2: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5048 95 52 4165 08 95 52 4165 08 95 52 Markham and Macnickel Sandipil, the Chop Shop Barbers. Fresh look, Terhinder Hairstyling, Beard Styling, Facial, Pondra Sagalavidamana Sevigalayum, Great Prices Valangigrargal. Opening Specialaga Haircut 25 Dollars, Kids Haircut 20 Dollars, Karan Beard Styling 30 Dollars, Anubhu Mika Barbers, Modern and Clean Salon, Tharamana Products Natpana Sevigin Vithyasathai Unarungal. The Chop Shop Barbers, 29 01 Markham Road, Markham and Macnickel, Markham Convention Center Plaza, 416-335-6444, 416-335-6444.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323 4167792323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Your favorite music
9: on your favorite station, 102.7.
10: It's East FM.

0: 6:21, இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.
0: ஸோ எனக்கு ஒரு வித்தியாசமான காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நானும் ஜஸ்மிதாவும் உங்களுக்காக பாடல் தந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள என்ன பண்ணணும்?
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அண்ட் சர்ச் பண்ணால் உடனே வந்துடும்.
0: ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவலோடு கனடா பாலர் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தோர்களையோ நீங்கள் விசிட்டர் விசாவூடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து தருகின்றது கனடா பயலர் ப்ரோக்ராம். விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது வெறுமனே இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபார்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன அவசியமானது. எனவே இவற்றினை நீங்கள் சரியான முறையில் செய்கின்ற பொழுதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் உங்களுக்கு பயன் தரும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம் 4379994450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தீர்கள், அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றால் கூட கவலைப்படுத்த வேலை. உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக விசா ப்ரோசஸிங் சென்டரிலிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நீங்கள் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தினுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எதற்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளின் கொமெண்ட்ஸ் என்ன என்பது பற்றிய பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த டாக்குமெண்ட்டினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியது. குறிப்பாக வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் மீளவும் விண்ணப்பிப்பதை தகுந்த பலனை தரும் என்பதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. இதற்கு உங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உதவிகளை வழங்குகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. இப்பொழுது கனடா மட்டுமன்றி பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்கின்றது. குறிப்பாக விசிட்டர் விசாவுடாக பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் விசிட்டர் விசா மட்டுமன்றி டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம், அல்லது ஸ்டடி பெர்மிட்டாக இருக்கலாம், ஃபேமிலி விசிட் தேவைகள், பிசினஸ் மீட்டிங் தேவைகள் போன்றவற்றுக்கான விசாக்களாக இருக்கலாம். அனைத்தையுமே இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் 4379994450. 4379994450.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் உருக்கு உற்பத்தி நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை கனேடிய மாகாணங்களுக்கு இடையில் கொண்டு செல்வதற்கான செலவுகளின் அரைவாசியை மீளிழக்க 100 மில்லியன் டாலர்களை மத்திய அரசு ஒதுக்குகிறது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய உருக்கு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையிலும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் உள்ளூர் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
2: தமிழ்நாட்டின் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயால் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அதிமுக அடங்கலான அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளித்துள்ளன. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்துவம், பெருமை மற்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை போற்றி பாதுகாக்கும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கூறுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமன்றி அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம் என்பதையும் தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உணர்வு என்பதையும் முழுமையாக உணர்ந்ததே தமிழ்நாடு அரசென அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகளில் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக டிஎன்ஏ பரிசோதனை போன்றவற்றை செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளோ பணியாளர்களோ இலங்கையிடம் இல்லை என்பதே உண்மை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒலித்தது கருத்தம்மா திரைப்பட பாடல். நேரம் 6:36. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்காக நாங்க பாடு தந்துட்டு இருக்கோம். பட் டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும். நாளைக்கு நீங்க இணைந்து கொண்டு தாராளமாக உங்க பாடல கேட்கலாம்.

0: 6:40 இது இஸ்டெஃபமின் காஃபி டவோ டவோ.
1: இந்த நேரத்தில் உங்களுக்காக கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் அனைத்து விதமான இமிகிரேஷன் தேவைகளையும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக தொடர்ந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பங்களையோ கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் தொடர்ந்தும் இந்த அப்ளிகேஷன்களை செய்து கொள்ள முடியும் என்பதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே விசிட்டர் விசா ஊடாக நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தினர்களையோ கனடாவுக்கு வரவழைக்க விரும்புகின்ற பொழுது அந்த விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, இந்த விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. அவற்றினை சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செய்து தருகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450 1370 டோன்மிஸ் ரோட் என மோவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. அதுவேளையில் விசிட்டர் விசாவை நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. குறிப்பாக இந்த விண்ணப்பத்தினை மீள செய்து கொள்கின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொள்ள வேண்டும், மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு வழியினை கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செயல்படுத்துகின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை விசா ப்ராசஸின் சிறந்தபிருந்து நேரடியாக பெறுகின்றது. அந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய தரவுகள் இவ்வாறான விடயங்களை கொடுத்திருக்கிறீர்கள், என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, அதனை பரிசீலித்த அதிகாரிகளின் கமெண்ட் என்ன என்று சொல்லி பல்வேறுபட்ட விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இவற்றினை அறிந்து கொண்டு இந்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம். இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தெரிவித்திருக்கின்றது. இந்த விசா விண்ணப்பங்கள் தொடர்பில் 437-999-4450. அது மட்டுமன்றி இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, ஹங்கரி, அயர்லாந்து, நெதர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், விசிட்டர் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசா மற்றும் ஸ்டடி விசா போன்ற விசா ஒழுங்குகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை அணுக முடியும். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 437-999-4450.

0: அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு உருகி உருகி பாடினாரோ, அதே மாதிரி நான் உங்களுக்காக பால் போட்ட நேரமும் இப்போ வந்து காஃபி டபுள் டபுள் டபுள் நிறைவடைகிற நேரமும் வந்துருச்சு.
1: எஸ், இப்பொழுது நாங்கள் உருகி உருகி சைன் அவுட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துவிட்டது.
0: ஸோ இன்னைக்கு வந்து யாருக்குமே லைன் கிடைக்கல, அதனால டோன்ட் வெரி பி ஹாப்பி நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஆகவே நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும், நீங்கள் நாளைக்கு உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அண்ட் இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு பொழுது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவருமன்,
0: ருஷிதா, தொடர்ந்து நிகழ்ச்சியிலோடு கலைஹத்து,
1: அபர்ணா மற்றும் சஞ்சீவன்.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372634 416 289 9993.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர்மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: Raman Home Comfort, Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
8: டிடிஆர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ் ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478892710, கவுர் 6472336129.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரஷிதா, நன்றி ஜஸ்மிதா, நீர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்எல் நம்ம ஊரின் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இன்றைய வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை நம்ம ஊரின் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் வளமை போன்று நாங்கள் அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதல் மணித்தியாலத்தில் பாடலை தொடர்ந்து நீங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியை கேட்கலாம். அதன் நல்லதாய் 4 விஷயம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதன் பின்னர் முதன்மை 3 முக்கியமான 3 செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இது முதலாவது மணித்தியாலத்தில். அதேபோன்று 2வது மணித்தியாலத்தில் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை என்றபடியால் முடிஞ்ச தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 8:30 செய்திகளுக்கு பின்னர் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் சேனல் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. டொரண்டோனுடைய காலநிலையும் பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 34 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது காதலன் திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஒரு ஈவினிங். சஞ்சீவன் சொல்லுங்க, இப்ப வந்து நாங்க தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்குள்ள வந்திருக்கோம். என்ன
1: வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க,
0: அப்ப நீங்களும் வந்திருக்கீங்க. சரி,
1: இல்ல இதுக்கு தான் இந்த வீட்டை போட்டீங்க அப்படிதானே. 29 டிகிரி செல்சியஸ், 36 டிகிரி செல்சியஸ் ஆக உடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தங்கத்தமிழ் வார்த்தையில் தமிழில் நாங்கள் அதிகமாக பிழக்கத்தில் இல்லாத சொற்களை உங்களுக்கு மறுபடியும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகான ஒரு சொல், அதுவும் விலங்குகள் தொடர்பான ஒரு சொல்லை நாங்கள் ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்தது புலி. இந்த புலிக்கான சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்ட ஒரு தமிழ் சொல்லை தான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படித்தானே?
0: அதேதான், உழுவை அப்படி என்று புலியை வந்து சங்க காலத்தில் வந்து அழைப்பார்களாம். ஏனென்றால் புலி அப்படின்னு சொன்னா பயமா இருக்கும் என்றபடியா, உழுவை என்று சொன்னா யாருக்கும் விளங்காதானே சஞ்சீவன்.
1: உழுவை அப்படி என்கின்ற பொழுது சில வேளைகளில் இது மாட்டோட சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் உண்மையில் உழுவை அப்படி என்று சொல்வதே என்ன என்று சொல்லி சொன்னால் புலி என்று சொல்லப்படுகிறது. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்ட பல்வேறு விதமான பாடல்களிலும் சரி இலக்கியங்களிலும் சரி இந்த உழுவை என்கின்ற சொல்லு வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புலியை குறிப்பதற்காக என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த சொல்லைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம், ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே அதிகமாக இவற்றை நீங்கள் செயல்களிலும் காணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு திங்கக்கிழமைகளிலும் நீங்கள் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை தான் சொல்லிக்கொள்வோம் இல்லையா, தங்கத்தமிழ் வார்த்தையில் சொல்லிக்கொள்வோம். எனவே இன்றைய நாளும் இதை நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம்.
0: ரெண்டு கிழமை உங்களை காணையில் என்றபடியா சஞ்சீவ், உங்களோட குரலையும்
1: இல்ல ஒரு கிழமை தான், ரெண்டு கிழமை இல்ல, போன கிழமை வராதா இன்னைக்கு இந்த கிழமை வெட்டி பேசுறாங்க. போன கிழமை யார் வரையிலும் வந்து நாங்க தான் ஞாபகப்படுத்தி காட்டணும். மறுபடியும்
0: ஜூலை மாதம் 27ஆம் தேதி என்று உங்களை காணவில்லை அப்படி என்று பல பேர் தேடினாங்க.
1: தேடினாங்களா? சரி, தேடினவங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லுங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. 7:10 நிமிடம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோர்மில்ஸ் ரோடு எனும் முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக விசிட்ட விசா விண்ணப்பங்களை தொடர்ந்தும் கனடாவுக்கு செய்து கொள்ள முடியும் இலங்கையிலிருந்து என்பதை கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்துகின்றது. அதற்கான உதவிகளையும் செய்கின்றது. குறிப்பாக விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் நிறுத்தப்படவில்லை என்பதையும் கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்துகின்றது. தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ அல்லது குடும்பத்தவர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்ட விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. அதற்கு நீங்கள் வெறுமனே இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபோம்களை நிரப்புவது மாத்திரம் பயன் தராது. சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. எனவே உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை கனடா பைலட் புரோகிராம் தொடர்ந்து செய்து வருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஏற்கனவே கனடாவுக்கு விசிட்ட விசாவுடாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ வரவழைப்பதற்கு விண்ணப்பித்திருந்தீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் சென்டரமிருந்து நேரடியாக கனடா பைலட் புரோகிராம் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்ட்ரி நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தரவுகளை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியாக விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம், நீங்கள் ஏற்கனவே செய்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது மிக முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் புரோகிராம் இந்த கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெற்று உங்களுடைய கடந்த கால விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெறுவதன் ஊடாக உதவுகின்றது. உயர்வான சக்சஸ் ரேட்டோடு மீள விண்ணப்பித்துக் கொள்வதற்கு வழி செய்கின்றது. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரணியோடு இணைந்தும் கனடா பைலட் புரோகிராம் பணியாற்றுகின்ற அமைப்பு குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-9

0: 9994450. இப்பொழுது இல்லை, கனடாவுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும், விசிட்டர் விசா, டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா போன்ற விசா ஒழுங்குகளையும் கனடா பயணம் புரோகிராம் செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம், 4379994450, 4379994450.
1: நேரம் 7:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில நாங்க என்னதை பற்றி கதைக்க போறோம் அப்படின்னா, சஞ்சீவன், சுற்றுப்புறத்தை பற்றி கதைக்க போறோம். உங்களுக்கு என்ன ஒரு சுற்றுப்புறம் இருந்துச்சுண்டா,
2: சரி,
1: அதை நீங்க வந்து சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுகின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க.
2: உங்களுடைய மனதனுடைய நிலைமை வந்து எப்பவுமே ஒரு காமா இருக்கணும் அப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களை சுற்றி இருக்கின்ற விடயங்கள், உங்களுடைய படுக்கை இடமாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், வேலை செய்கின்ற டேபிளாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் சமையல் இடங்களாக இருக்கலாம், எந்த இடங்களில் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்றீர்களோ அந்த இடங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும். அதே நேரம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கழிவுகள், மனத்தில் எப்படி இந்த கழிவுகளை வந்து நாங்கள் டீடாக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிற கழிவுகளையும் வந்து நீங்கள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்.
1: நாலாம் தான் இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனம் வந்து அப்படியே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
2: எனவே சுத்தமாக இருக்கின்ற பொழுது மனவும் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
1: அதேதான் இதை
2: நீங்க செய்யறீங்களா? வரலாம்,
1: அதேதான்.
2: இல்ல, எல்லாத்துக்கும் அதேதான் சொல்லி சொல்றீங்க. 7:26.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: East FM. Tamer. Seidiher.
6: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து 22,000 மேலானவர்கள் வெளியேற உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற நேரலாம் எனவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். ஒரு குவிண்டல் நெல்லுக்கான ஊக்கத்தொகை 159 முதல் 289 ரூபாய்கள் வரை அதிகரிக்கப்படுவதுடன் ஒரே தடவையில் 156 ரூபாய்களுக்கு மேல் உயர்த்தி வழங்குவது தமிழக வரலாற்றில் இதுவே முதன்முறை எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 156 ரூபாய்கள் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக ஒரே ஆண்டில் 130 ரூபாய்களுக்கு மேலாக அதிகரிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளருக்கும் போலீஸ் அதிபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை ஏற்பதில்லை என பேராயர் மெல்கன் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் தீர்மானங்களில் தலையிடும் நோக்கம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
8: கெட் ரெடி ஃபோக்ஸ்
9: இது கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமன்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
0: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: மேலும் இரவு 7:45 கிடைக்கின்றபதி இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே குறியின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறது. இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் நீங்கள் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை எதற்காக நாட முடியும்? விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் சரிவர செய்து தருகின்றது. குறிப்பாக வெறுமனே ஃபோர்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரம் தகுந்த பலனை தராது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது என்பது சொல்லி பல்வேறுபட்ட படிமுறைகள் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதில் இருக்கின்றன. அவற்றினை சரியான முறையில் செய்து கொள்கின்ற பொழுதுதான் உங்களுடைய இந்த விண்ணப்பங்களுடைய சக்சஸ் ரேட் உயர்வானதாக இருக்கும். இதற்கு சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்திருக்கிறது. நேரடியாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து KSDT டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகிறது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறான விவரங்களை வழங்கியிருக்கின்றீர்கள், எவ்வாறான தவறுகளை இழுத்திருக்கிறீர்கள், என்ன விடயங்கள் இதனை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை, நிராகரிப்புக்கான காரணம் என்ன என்பது பற்றிய பல்வேறுபட்ட தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தரவுகளை பெற்று அவற்றினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தி மீளவும் இந்த தவறுகளை திருத்திக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் தீர்த்தீரான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது திருப்திகரமானதாக அமையாது. நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு அவற்றுக்கேற்ற வகையில் விண்ணப்பித்துக் கொள்வது முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. இது மட்டுமல்லாமல் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பில் அவற்றினை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. இது மட்டுமல்லாமல் இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமன்றி பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து மற்றும் ஹங்கரி ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், குறிப்பாக விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா, ஸ்டடி விசா அடங்கலான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450.
0: நடவடிக்கையானது இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று டொரண்டோ காவல்துறை இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றது.
2: கிட்டத்தட்ட 514 பதிவுகள் இந்த இ ஸ்கூட்டர் அல்லது இ பைக்ஸ் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பான மோதல்கள், அதாவது கார்கோ பைக்ஸ் ஆக இருக்கலாம், அதே போன்று இ பைக்ஸ் ஆக இருக்கலாம், பைசிக்கிள் உட்பட வந்து இந்த விபத்து சம்பவங்கள் தொடர்பாக 514 ரிப்போர்ட்ஸ் வந்து டொரண்டோ போலீஸில் பதிவாகி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரையில். அதே நேரம் இந்த சம்பவத்தினால் 2 உயிரிழப்புகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சைட் வாக் ரைடிங் ஆக இருக்கலாம்,
0: இந்த பாரியளவிலான நிலநடுக்கத்தில் பல உயிர்கள் வந்து பலியாகியிருக்கின்றன. இப்பொழுது அந்த எண்ணிக்கை கூட உயர்வடைந்து கொண்டு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பல குடியிருப்பாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதுடன் தலைநகர் பொகோட்டாவில் உள்ள மக்களும் பாதுகாப்பு கருதி அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.
2: கிட்டத்தட்ட இது கொலம்பியாவினுடைய சோகோ ரீஜன், இந்த பகுதியில் இருக்கின்ற ஜானுசி டெல் பால்மர் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த 7.4 ரிக்டர் அளவுக்குள்ளில் இந்த புவி அதிர்வு இடம்பெற்றிருக்கின்றது. 87 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொலம்பியாவினுடைய அதிபராக இருக்கின்ற அபல்ரோ டீலா எஸ்பிரேல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், 111 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக இந்த விபத்தினால் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதே நேரம் பிரான்ஸ் மற்றும் மெக்சிகோ, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இதற்கான உதவிகள் இப்பொழுது கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா சஞ்சீவன், அண்டை நாடுகளான ஈக்வடர் மற்றும் பனாமாவிலும் உணரப்பட்ட போதிலும் அங்கு குறைந்த அளவிலான பாதிப்புகள் தான் பதிவாகி இருக்கின்றது.
2: ஆனால் இங்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விரைவாக பெஞ்சமின் நெட்டன்யாகு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய 14 கோரிக்கைகள், அவருடைய இந்த திட்டத்தை வந்து நிராகரித்திருப்பதாக, 15 பாயிண்ட் காசா பிளானை வந்து நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உலகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அன்லைக்லியான விடயம் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இருதரப்பும் பேச்சுவார்த்தைகள் இறங்கி இருக்கின்றது என்ற விடயத்தையும், அதே நேரம் ஸ்ரீலனுடைய பிரைம் மினிஸ்டர் நெட்டன்யாகு
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085, 6569085656.
4: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனி சேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
5: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

Get ready, folks. இதே கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: Mile, mile.
1: For my people.
2: Get ready, folks.
3: இதே கலகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அப்